கேட்டுக்கிறாங்க. இது விலை கொழும்பு 5 ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா. தர்ணிகளை இழுத்தன கீழ்பிரிவை சேர்ந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அன்பு மகள் அக்ஷரா மற்றும் சாஷினி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் வேண்டு கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பிரதாப் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இதேவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய நீலாவணி கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. ஜெகதீஷ் இருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அவனாசி வாய் ஜெயந்தி மாலா பலாங்குழந்தை நிகழ்ச்சி கேட்டுட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாடல் தெரிவுகள்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு தர்ணிகள் இருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம் அக்கா. தர்ணிகளில் இருந்து கலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று என்னுடைய அன்பு மகள் அஸ்வி தன்னுடைய 16வது அகவிதத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா தியாகராஜா, அம்மா சசிகலா, தங்கை யதுஷிகா மற்றும் உற்றா உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசனம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். கலாதேவி ஐயா துறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? முருகதாஸ், அபிக்ஷன், தவிக்ஷா, ஜெயலட்சுமி, அதே போல அருள்மொழி, வீரையா, திருச்செல்வம், சண்முகநாதனை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல். ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது விஜய் ஆண்டனி இசையில் பிச்சைக்காரன் திரைப்படத்துக்காக.

செல்வன் திரைப்படத்துக்காக வித்யா சகடேசையில் பாடல் ஒழித்து வருகிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 40 நிமிடமாக மீண்டு விலை நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக எழுத்தனந்து ராதா வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அன்பு கணவர் திலீப்குமார், பவித்ரா, மனோலி, மயில்வாகனம், நாகேஸ்வரி, வசந்தி, தினோ, தசன் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவிலே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மாத்தலையில இருந்து கல்கி வத்த ஆனந்த் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ஜெயந்தி நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அரப்பணகத்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் இன்றைய நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு கணவர் அப்துல் ஜமார் மற்றும் அன்பு மகள் சபிகா கந்தலகை உவைதீன் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தேர்தோட்டை ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரே. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மாத்தலை ரெக்னோ ஹோட்டல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் கொம்லி வந்திருக்கிறாங்க. சூரிய பகவான் ஆடலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மாத்தலையிலிருந்து சாந்தகுமார் வந்திருக்கிறாங்க. மணி மற்றும் சுதாவி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பென்குடாவலி அழகு சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக லுணுகளிலிருந்து பிரவீன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. அக்கறைப்பட்டு பப்டிலிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கந்தலக்கே உபயிருந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்து கொண்டு மும்தாஜ் பேகம், ஃபரிதா, சத்தார், ஆட்டோ, விஸ்வநாதன், அருள்மொழி ஆகியோரும் இணைத்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மருஜன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி அக்கா, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மெஸ்கலியா பிரவுன் சீக்ல இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. ஷக்கிலா சந்திரசேகரம் செங்கல் இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அக்கறைப்பட்டிருந்து பைரோஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமத்தில் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். முற்கொடுவது தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சுமயோகா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானி அக்கா, அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு புலத்கோப்பிட்டிலிருந்து இளங்கோ நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-7755-001 அதே போல 0712-7755-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0706-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0706-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள்.

இசை புயல் ஏஆர் ரகுமானின் இசையில் முதல்வன் திரைப்படத்துக்காக பாடல் வைத்து வைக்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்தும் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0001 அதே போல 0312-775-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் விலையாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற 0763-647-1086 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0763-647-1086 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல முகநூல் வழிகள் அமைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தும் நிகழ்ச்சி ஒரு அருமையான பாடல் வர காத்திருக்குது. ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலை தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக அரப்பானகந்து ஃபரிதா நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு விரும்பி கேட்டுக்கிறாங்க.

0: திடல் திரைப்படத்துக்காக சுஜாதா மோகன் மற்றும் உன்னி கிருஷ்ணன் பாடிய இனிமையான பாடல் நிகழ்ச்சி அரங்கத்து சென்றிருக்கிறது. நேரம் காலை 6 மணி கடந்து 1 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000

திருவு திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம் இல்லையா. நம்முடைய வெற்றிக்கான பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்து பயணிக்கும் போது நம்முடைய வெற்றி இன்றைய நாள் நாங்கள் இது சிறப்பாக செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மனதார நினைச்சு ஒரு வேலை செய்வோமா இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையும் அப்படின்றது எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இன்றைய நன்னாளில் நல்ல பிரசவமாக ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0003 அதே போல 0712-775-1 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல 0367-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0367-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல ஃபேஸ்புக் முகமாக வந்தீங்கனாலும் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரம் யட்டியந்தொடர்ந்து விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வெண்ணவத்தை சந்தோஷ் பூக்கடை வந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ராஜேஷ் கண்ணா வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு டிக்கோயில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக புண்ணியராஜா வந்திருக்கிறாரு. ஸ்ரீநிலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டிருந்து தற்போது நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கங்களோட பூனாக்களிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. அன்பான மனைவி ரத்ன செல்வி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இங்கிலிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. சாமிமலை நிலாவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஷைலு வந்திருக்கிறாங்க. ருவன் விஷ்மி மற்றும் கிறிஸ்டினா இனுஜா இந்துஜா மது ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு பண்டாரவழிந்து வினோதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வினோ லதா கிஷாந்தன் ரோஷன் சபினாஸ் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. போயிஸ்ட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் ஒளிக்க ஆரம்பிக்கும் பாடுறது மின்சார கிணவு திரைப்படத்துக்காக.

சரஸ்வதியின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணிக்கு இருந்து 16 நிமிடமாகும். இந்த வேலை கேகாலையில இருந்து பொயாக்கொடையில இருந்து ஷாலினி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அன்பு அம்மா ஷர்மிளா, அப்பா கணேசன், பெரியம்மா ரத்னேஸ்வரி, பெரியப்பா கந்தராஜா மற்றும் வீட்டில் இருக்கும் அனைவருக்காகவும் பாட விரும்பி கேட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஷாலினி நிகழ்ச்சி ஊடிந்து கொண்டமைக்கு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கொழும்பு 14 ஓட்டோ சரவணா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கிரியல்ல ராஜலட்சுமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மொனராக்களில் இருந்து தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. இன்றைய நாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வெள்ளான்களில் இருந்து நிமல்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தன், புவில், ஓஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவெளி இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாலா கார்த்திகா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வெள்ளிமலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ராஜாராம் வந்திருக்கிறாங்க. மலர், கோகுல், பிரபா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி, நான் பகவந்தனாவ பெரிய எல்பட மேற்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜெய சந்திரகுமார், விடியலோடு எனது குடும்பத்தில் இருக்கும் அம்மா அன்னலட்சுமி, சகோதரன் விஸ்வநாதன், மனைவி ராஜினி மற்றும் மகன்களான ஹரி ஜெராட் மற்றும் அரிஜன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வாக்கிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சிவேந்திரன் வந்திருக்கிறாங்க. பாடல்களும் அருமையாக இருக்கிறது வார்த்தைகள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. நிஷா மாவனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம், குட் மார்னிங் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தப்பள்ளி ஜோன் சித்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நுவரலியா லபுக்கிலிருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் மா, நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹட்டன் கேம்பிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுந்தர். காலை பொழுது வணக்கங்களோடு வெளிமடையிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. வேலுவத்த ராஜகோபால் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கோவை பூக்கடையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மணி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சாமிமலை சிங்காரவத்தையை சேர்ந்த அம்பிகா இன்றைய தினம் தன்னுடைய அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மகன் சச்சு மற்றும் அபி, குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எட்டாம்பேட்டிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. புவனேஸ்வர் மங்கையரசி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பூனாக்கலையிலிருந்து ஜெய்சுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பிரியா, சஞ்சய், சந்தோஷ் மற்றும் தனுஷியா உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. குரு வந்திருக்கிறாரு. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு மத்துக்கம அம்பேத்தன் விஜயராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பனிமலர், அம்சி, பிரதீக் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சகோதரி, நல்ல தம்பி வீதி ஈராவூர்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக யுவன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். பாடலாம் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மயில மாவட்டத்திலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. மனைவி மற்றும் பிள்ளைகளையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா, அன்பு மகன் ரோஹித் வரன், மகள் தன்ஷியா, கணவர் இளையராஜாவின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு ஹப்புத்தொலை தொட்டிலாக்களிலிருந்து ரோசி வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்

அனுபவிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது விடிகள் நிகழ்ச்சி. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பரவியோடு இணைந்திருக்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்ற நான் இன்றென்றும் உங்கள் பின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சந்தங்களே.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 23 திகதி. தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் உலக மக்களும் அதே போல உலக நாடுகளும் இலங்கை மக்களும் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் எதிர்ப்பு

பார்த்து காத்திருந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, ஒரு வழக்கினுடைய முக்கியமான தீர்ப்பு நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் தான் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். 267 அதிகமான மக்களை பலி கொண்ட, 560 அதிகமானோரை படுகாயப்படுத்தி, இன்றும் பலர் வீடுகளையும் முடங்கியிருக்கிறதுக்கான அந்த விடயங்களை ஏற்படுத்திய அந்த கருப்பு சம்பவமான, இலங்கை வரலாற்றில் கருப்பு சம்பவமான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விவகாரத்தில் மற்றும் ஒரு வழக்கின் தீர்ப்பு நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இதில் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதனுடைய தீர்ப்பு நேற்றைய தினம் மேல் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு கமைய 24 பேரில் மொத்தம் 25 பேர் ஒருவர் மரணித்துவிட்டார். எனவே 24 பேரில் 9 பேர் குற்றமற்றவர்களாக விடுவிக்கப்பட்டு ஏனைய 15 பேருக்கு நீதிமன்றம் தினம் தண்டனை வழங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேல் கடூழிய சிறை தண்டனை இவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு 260 வருடங்கள், சிலருக்கு 220 வருடங்கள், சிலருக்கு 240 வருடங்கள், சிலருக்கு 200 வருடங்கள், மொத்தமாக 200 வருடங்களுக்கு அதிகமான சிறை தண்டனை விதிக்கப்பட்டதும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நவ்ஃபர் மௌலவி உள்ளிட்ட இந்த 15 பேரும் ஈஸ்டர் தாக்குதலோடு நேரடியாக தொடர்பட்டவர்கள் என்ற விடயங்களுக்கு அமைவ அவர்களுக்கு எதிராக 23,000 அதிகமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அதில் பல குற்றச்சாட்டுகள், சகல குற்றச்சாட்டு விடுவிக்கப்பட்ட 14 பேர், ஒரு குற்றச்சாட்டில் மாத்திரம் ஒரு விடுவிக்கப்பட்டு ஏனைய குற்றச்சாட்டு குற்றவாளி என மொத்தமாக 15 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமே நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்ப்பு நேற்று தினம் மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான தலைப்புச் செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளீந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த விவகாரம், எனவே இது இதோடு மாத்திரம் வேண்டுபெறப் போவதில்லை, இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய எவருமே தப்பிக்க முடியாது, அவரை அனைவருக்கும் எதிராகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், சட்ட நடவடிக்கை இடம்பெறும் என்பதாகத்தான் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது காலம். அதே போல் இந்த சம்பவத்தினுடைய அடுத்த வழக்கு பிரதான சூத்திரதாரியை தேடிய வழக்கு. அந்த சம்பவத்தில் இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற சுரேசலே தொடர்பான நீதிமன்ற விசாரணை குறித்தான செய்திகளும் பத்திரிகைகள் வந்திருப்பதை காலம். அவர் தற்போது சுகயீனம் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எனவே அவருடைய மருத்துவ நிலை அல்லது அவருடைய உடல்நிலை தொடர்பான விடயங்களை முன்வைக்குமாறு நீதிமன்றம் நேற்று அழைப்பாணை விடுத்த தேசிய வைத்தியசாலையுடைய பணிப்பாளருக்கு. அதன்போது அவர்கள் நீதிமன்றில் தெரிவித்த கருத்துக்கள் என பல முக்கியமான தகவல்களும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையுடன் தொடர்புடைய செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அடுத்து நேற்று இன்னும் ஒரு முக்கியமான நாள், இலங்கையில் நீதிமன்றம் வழங்கிய இன்னும் ஒரு தீர்ப்பு அல்லது வியாக்கியானம் தொடர்பான செய்திகளும் பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். நீதிபதியினுடைய வயதில்லை அதிகரிப்பு மற்றும் அதே போல இந்த நீதிமன்ற கட்டமைப்பு சீர்திருத்தம் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அரசாங்கம் சமர்ப்பித்திருந்த 22வது அரசியல் தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். எனவே இந்த 22வது திருத்தம் என்பது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு 67 அதிகமான மனுக்கள் உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு நேற்று தினம் சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டு சபாநாயகர் பார்லிமெண்ட்டுக்கு அறிவித்தார். எனவே இந்த 22 நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை, எளிய பெரும்பான்மை பார்லிமெண்டத்தில் போதும் என்பதாக நீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருப்பதாக சபாநாயகர் தெரிவித்தார். அதில் 2 விடயங்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த விடயங்களில் மாத்திரம் அந்த சொற்களில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டு. அதே போல் இன்னும் ஒன்று, இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்தினுடைய ஒரு சில சரத்துகள் அரசியலமைப்புக்கு முரணாக இருப்பதற்கான அதனை சர்வஜன வாக்கெடுப்பு மற்றும் 3-1 பெரும்பான்மையோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற உத்தரவும் வியாக்கியானமும் நீதிமன்றத்தின் ஊடாக சபாநாயகர் கிடைத்திருப்பதாக நேற்று தினம் ஜெகத் விக்ரமத்ன் சபாநாயகர் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய அரசாங்கம் செயற்படும் என்பதாக நேற்று அமைச்சர் நளீந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் பார்லமெண்டத்தில் பேசுபொருளாக மாறியிருந்த இன்னொரு விவகாரம் அனோஜனுடைய மரண தண்டனை விவகாரம். எனவே அரசாங்கம் இப்போது ராஜதந்திர மட்டத்தில் அவருடைய மரண தண்டனையை குறைப்பதற்கும் அல்லது சட்டத்திலிருந்து அவர்களை அவருக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்குமான விடயங்களை அடிப்படையாக வைத்து செயற்பாடுகளை ஆரம்பித்திருப்பதாக அமைச்சர் பி தேரத் அவர்கள் நேற்று பார்லமெண்டத்தில் கூறியிருந்தார். இதே போல இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இதனை அரசியலுக்காக எவரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதாக அமைச்சர் நளீந்த ஜாயதீஸ் அவர்கள் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலம். எரிபொருளுக்கான
மானியம் வழங்குகின்ற மக்களுக்கான நிவாரணத்தை வழங்குகின்ற செயற்பாடு தொடர்பாக பாராளுமன்றத்தில் அருண கருணாதிலகமும் அதே போல அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளித் ஜாயதீசவும் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதற்காலம். அது குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற தாளமுக்க நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காரணமாக இருவரும் சில தினங்களுக்கு நாட்டின் நேரடி பாதிப்பு இல்லாவிட்டாலும் மறைமுகமாக மழை வீழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான செய்தி உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்கள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவது செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு 15 பேருக்கு 220 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை, சொத்துக்களும் அரசுடைமை, 9 பேர் விடுதலை, மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்று தினம் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று நள்ளிரவு பொழுதுதான் இந்த தீர்ப்பு வெளியானது. அநேக பத்திரிகைகள் அதற்கு முன்பதாக மாலை அளவில் வந்த செய்திகளினுடைய சாராம்சம் தான் பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. வீரகேசரி மற்றும் இணைய ஒரு சில பத்திரிகைகள் மாத்திரம்தான் இந்த தீர்ப்பு தொடர்பான ஓரளவு விரிவான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. வீரகேசரிபத்தினுடைய பிரதான தலைப்பாக அந்த 15 பேருக்கு 220 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் அந்த விடயத்தை அடிப்படையாக வைத்தே பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகிறது. அருண பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. வசர தேசிய தேசிய விஸ்ஸ தேசிய ஹத்தலிய தேசிய ஹெட்டபெகின் பாஸ்கு விரதி கருவான் பாலஸ்தீனாட்ட சிற தண்டவும் நமயாக் நிதாஸ் கூட்ட நிதாஸ் என்பதாக இன்றைய அருண பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. 220, 220, 240, 260 என்ற அடிப்படையில் 15 பேருக்கு ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் தண்டனைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தேப்பல ராஜ சத்துகா என்பதாக தலைப்பிடப்படுகிறது. அவருடைய சொத்துக்கள் அரசுடமையாக்கப்படுகின்றன. தீந்துவ பிரகாஷ பமாவீமகின வினிசுருகின் கனகாற்றுவ என்பதாகவும் அருண பத்திரிகை தலைப்பிடுகிறது. இந்த தீர்ப்பு வழங்குவது தாமதமடைந்தது குறித்து நீதிபதிகள் தங்களுடைய கவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். வெரதி கருவான் அத்தர நௌஃபர் மௌலவிஹா கஃபூர் மாமாத் என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பிடுகிறது. இந்த குற்றவாளிகளில் நௌஃபர் மௌலவி என்பவரும் கஃபூர் மாமா என்பவரும் உள்ளடக்கம் என்பதாக இன்றைய அருண பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இன்று தினம் லங்கா தீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த செய்தியாக வந்திருக்கிறது. பாஸ்கு மகா நடுவு என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. சோதனா விசிதுந்தாஸ் தேசிய ஹெத்தேவா தீந்து பிட்டு துந்தா என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறார்களாம். 23,870 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. எனவே 3,000 பக்கங்களை கொண்ட தீர்ப்பு நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. வித்திகருவோ ஆகம் அத்தர பேத அதிகரலா சோதனா சாதாரண செகேக்கின் துறவ ஒப்புவிழா என்பதாகவும் உபத்தலைப்பட்டு இன்றைய தினம் லங்கா தீபத்திற்கு தலைப்பிடுகிறது. சேரு தேப்பல ராஜசந்தகாய் நவயாக் நிதாஸ் என்பதாகவும் இன்றைய தினம் லங்கா தீபத்திரை கூறுகிறது. எனவே இந்த பிரதிவாதிகள் மதங்களுக்கிடையில் முருகலை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே அவர்களுடைய அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் நேற்று தினம் தீர்ப்பை அறிவிக்கும் போது தெரிவித்த கருத்தும் இன்றைய லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்பு. அதே போல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அந்த செய்திக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த 15 பேருக்கும் 200 முதல் 260 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட விடயத்தை மையப்படுத்திதான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் பிரதான தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அதே போல ஏனைய பத்திரிகைகளும் மதுரமான செய்திகள் வருகின்றன. தினகரன் பத்திரிகை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு 15 பேருக்கு தண்டனை, 9 பேர் முற்றாக விடுதலை, நீதியரசர்கள் நேற்று தீர்ப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிட ஏனைய பத்திரிகைகள் மதுரமான செய்திகள் வருகின்றன. தினமின பத்திரிகையுடைய செய்தி பாஸ்கு மகா நடுவே தீந்துவ பால்வாக் வரது கருவோ நமயாக் நிதாஸ் கூட்ட நிதாஸ் என்பதாக இன்றைய தினமின பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடும். அதேவேளை இன்றைய திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி பாஸ்கு மகா நடுவ நௌஃபர் மாலுவி எத்துலு பஹாலவாக் வரத கருவோ வெத்தி நமயாக் நிதாஸ் கொட நிதாஸ் வரத கருவோ அத்தர எக்கம பவுலே ஐயா மல்லோ திதனேக் ஈயே மகர வெனத்துரு தண்டுவம் கியவாய் என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த நௌஃபர் மாலுவி உள்ளிட்ட 15 பேர் ஈஸ்டர் வழக்கில் குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 9 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இந்த குற்றவாளிகளில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரனும் சகோதரர் இருவரும் உள்ளடங்குவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நேற்று இரவு வரை தண்டனை அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்ததாக திவை என பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றது. காரணம் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி வந்திருக்கிறது. ஈஸ்டர் சண்டே டெக்ஸ் ட்ரையல் அட் பார் வேர்டிக்ட் 15 கன்விக்டட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நௌஃபர் மௌலவி அமாங் தெம் 9 அக்யூட்டட் ஆஃப் ஆல் சார்ஜஸ் என்பதாக இன்றைய தினம் டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணவில்லை. இப்போது நாங்கள் முழுமையான விடயங்களை பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 24 பிரதிவாதிகள் 15 பேரை குற்றவாளிகளாக நீதிமன்றம் அறிவித்ததோடு அவர்களுக்கு தலா 220 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. இவரது சொத்துக்களும் உடன் அமலுக்கு வரும் வகையில் அரசுடமையாக்கப்படும் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேல் நீதிமன்ற நீதிபதிகள் நவரத்ன மாரசிங்க தலைமையிலான நீதிபதி சுஜீவன் நிசாங்க, நீதிபதி ராமநாதன் கர்ணன் ஆகியோர் அடங்கிய மேல் நீதிமன்ற ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. அதன்படி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 9 பிரதிவாதிகளை வழக்கிலிருந்து முற்றாக விடுவித்து விடுதலை செய்வதாகவும் நீதிபதிகள் குழாம் அறிவித்தது. அதன்படி 12, 13, 14 மற்றும் 20 முதல் 25 வரையிலான இலக்கங்களின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பிரதிவாதிகள் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்து விடுதலை செய்யப்படுவதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. முதலாவது பிரதிவாதியான நௌஃபர் மௌலவி, இரண்டாவது பிரதிவாதி கஃபூர் மாமா, மூன்றாவது பிரதிவாதி மில்கான் உள்ளிட்ட ஏனைய 15 பிரதிவாதிகளையும் குற்றவாளிகளாக கண்ட நீதிமன்றம் அவர்களுக்கான தண்டனையை நேற்று இரவு 11 மணியளவில் அறிவித்தது. இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்களில் 10வது பிரதிவாதி அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த ஒரே ஒரு குற்றச்சாட்டிலிருந்து மட்டும் விடுவித்து விடுதலை செய்யப்படுவதாகவும் ஏனைய குற்றச்சாட்டுகளுக்கு அவர் குற்றவாளியாக காணப்படுவதாகவும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக விசாரணை செய்யப்பட்டு வந்த இந்த வழக்கின் முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சி விசாரணைகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நிறைவு கொண்டு வரப்பட்டன. சட்டமாதிபர் சார்பாக 547 சாட்சியாளர்களின் சாட்சியங்கள் நெறிப்படுத்தப்பட்டதன் பின்னர் இவ்வாறு சாட்சி விசாரணைகள் நிறைவு கொண்டு வரப்பட்டிருந்தன. அதன் பின்னர் பிரதிவாதிகள் தரப்பில் கூண்டு கூற்றுகளும் அதேபோன்று பிரதிவாதி தரப்பு சாட்சியங்களும் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னர் நேற்றைய தினம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது என்பதும் முக்கியமான விடயம். அந்த வகையில் நேற்றைய தினம் காலை வேளையில் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக வழக்கின் தீர்ப்பும் நண்பகல் 12:27 மணி வரை பிற்போடப்பட்டது. அதன்படி வழக்கு விசாரணைகள் நண்பகல் 12:27 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு தீர்ப்பு வாசிப்பது தொடங்கப்பட்டது. நேற்று மாலை வழக்கின் 15 பேர் குற்றவாளிகள் என்றும் 9 பேரை விடுவிப்பதாகவும் அறிவித்த நீதிபதிகள் குழாம் தண்டனைக்கான அறிவிப்பை இரவு வரை ஒத்திவைத்திருந்தது. நேற்று இரவு 9 மணிக்கு பின்னர் தண்டனை அறிவிப்புக்கான தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. இரவு 11 மணியளவில் 15 பேருக்கும் தலா 220 வருடங்கள் கடூழிய சிறைதண்டனை விதிப்பதாகவும் உடன் அமலாகும் வகையில் குற்றவாளிகளது சொத்துக்கள் அரசுடமையாக்கப்படும் என்றும் நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார்கள். தலைமை நீதிபதி நவரத்ன மாரசிங்க தீர்ப்பை வாசித்தார். இதன்போது முறைப்பாட்டாளர் தரப்பு சட்டமாதிபர் சார்பாக சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஹரிப்ரியா ஜெயசுந்தரம், மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சினி சில்வா, சிரேஷ்ட அரசு சட்டவாதி சஜித் பண்டாரம், அரசு சட்டவாதி சக்தின் ஜாகுடம் ஆராய்ச்சி, அதேபோல அரசு சட்டவாதி அகிலா தல்பதாது உள்ளிட்டவர்கள் ஆஜராகியிருந்தார்கள். பிரதிவாதிகளும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் அதேபோன்று பிரதிவாதிகளின் குடும்ப உறவினர்களும் நீதிமன்றத்தை அண்மித்த பகுதிகளில் இருந்ததை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு முழுமையாக பலப்படுத்தப்பட்டிருந்தது. வழக்கு தொடுநர் சட்டமாதிபர் தரப்பும் முறைப்பாட்டாளர் சாட்சி நெறிப்படுதல்களை கடந்த 14ஆம் தேதி முடிவு கொண்டு வந்திருந்தது. பிரதிவாதிகளாக அபு சயித் எனப்படும் முகமது இப்ராஹிம், முகமது நௌஃபர் அல்லது நௌஃபர் மௌலவி, அடுத்தது அபு ஹதிக் எனப்படும் கபூர் மாமா அல்லது கபூர் நானா எனும் பெயரால் அறியப்படும் நபர், முகமது ஷரீப் ஆதம் லெப்பை, அபு ஜீலா எனப்படும் ஹயாது முகமது மில்கான், அபு உமர் எனப்படும் முகமது இப்ராஹிம் சாதிக் அப்துல்லா, அபு பாலா எனப்படும் முகமது இப்ராஹிம் சாஹித் அப்துல் ஹக், அபு தாரிக் எனப்படும் முகமது அன்வர் முகமது ரிஸ்கான், அபு மிசான் எனப்படும் முகமது மன்சூர் முகமது சனஸ்தீன், அப்துல் மனாப் முகமது ஃபிர்தௌஸ்,
அபு நஜா எனப்படும் மொஹமத் ரமீஸ் மொஹமத் சாஜித் அல்லது சாஜித் மௌலவி, ஷாஃபி மௌலவி எனப்படும் அபு புர்கான் எனப்படும் அப்துல் லத்தீப் மொஹமத் ஷாஃபி, உசைனுல் ரிஸ்வி ஆதில் ஜமீர், அபு தவுத் எனப்படும் மொஹமத் ஜவாஹிர் மொஹமத் ஹசன், அபு மொஹமத் எனப்படும் மொஹமத் இஃப்திகார் மொஹமத் இன்சாப், ரஷீத் மொஹமத் இப்ராஹிம், அபு ஹினா எனப்படும் மொஹமத் ஹனீஃபா ஜெயினுலாவுதீன், அபு நன்ஜியார் எனப்படும் மொஹமத் முஸ்தபா மொஹமத் ஹாரிஸ், யாசின் பாவா அப்துல் ரவுப், அதாவது இவர்தான் இந்த விளக்கமறியல் காலத்தில் மறைந்த நபர், ராசிக் ராஜா உசைன், கச்சி மொஹமத் ஜெஸ்மின், ஜெயினுலாபுதீன் மொஹமத் ஜெசின், மொஹமத் முஸ்தபா மொஹமத் ரிஸ்வான், அபு ஜனா எனப்படும் மீரா சயித் மொஹமத் நௌஃப்லி, மொஹமத் அமீன் ஆயதுல்லா, மொஹமத் அன்சார்தீன் ஹில்மி, மொஹமத் அக்ரம் அஹக்கம் ஆகியோர் இதில் குற்றவாளிகளாக இது பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். இதில் 17வது பிரதிவாதி வழக்கு விசாரணையின் போது இடனிடவே உயிரிழந்தார். இந்த பிரதிவாதிகள் சார்பில் ஆரம்பத்தில் அரசினால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட சட்டத்தரணிகள் ஆஜராகினர். எனினும் நீதிபதிகளான தமித் தொடவத்த அமல் ரணராஜா ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு பதவி உயர்த்தப்பட்ட நிலையில் பின்னர் சில காலம் வழக்கு விசாரணைகள் கிடப்பில் இருந்தன. பின்னர் இந்த விசாரணைகளை முன்னெடுக்க நீதிபதி நவரத்ன மாரசிங்க தலைமையில் நீதிபதிகளான சுஜீவ நிசங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டது. இதன் போது இந்த வழக்கை நாளாந்தம் விசாரிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதனால் பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் பலர் வழக்கு விசாரணையிலிருந்து விலகியிருந்தார்கள். பின்னர் வழக்கு விசாரணைகளிலேயே 2, 7, 8, 10, 15, 17, 18 பிரதிவாதிகளுக்காக சட்டத்தரணி கனில் மத்துமகே ஆஜரானதோடு 12, 13 பிரதிவாதிகளுக்காக சட்டத்தரணி ரவீந்து யசுடன் சட்டத்தரணி நிரோஷ் ஸ்ரீவர்தன் ஆஜராகியிருந்தார். 20 முதல் 25 வரையிலான பிரதிவாதிகள் தொடர்பில் சட்டத்தரணி மயூரன் மகாலிங்கத்துடன் சட்டத்தரணி சஞ்சீவ ருவன் பத்திரன் ஆஜரானார். 1, 3, 4, 5, 6, 9, 11, 14 மற்றும் 16 பிரதிவாதிகள் சட்டத்தரணிகள் எவரும் இன்று தமது வழக்கை தாமே முன்னெடுத்து சென்றார்கள். இந்த தாக்குதலில் இலங்கையர் உட்பட 269 பேர் கொல்லப்பட்டதோடு சிறுவர்கள் உட்பட 500 மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள். இது சர்வதேச மட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்ட ஒரு சம்பவம். முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கமைய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு சதி செய்தமை, அதற்கு உதவி ஒத்தாசை புரிந்தமை உள்ளிட்ட 23,270 குற்றச்சாட்டுகளுக்கமைய 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக 2019 ஆண்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பல வருடங்களாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து கடந்த மாதம் 24ஆம் தேதி விசாரணை நடவடிக்கைகள் முடிவு கொண்டு வரப்பட்டன. இந்நிலையில் மூவரடங்கிய மேல் நீதிபதிகள் குழாம் நேற்று தினம் தீர்ப்பை அறிவித்தது. தீர்ப்பை அறிவித்த தலைவரான நீதிபதி நவரத்ன மாரசிங்க மிக நீண்ட நீதிமன்ற தீர்ப்பின் முக்கிய விடயங்கள் மாத்திரமே நீதிமன்றில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதற்கமைய பிரதிவாதிகளுக்கு எதிராக 8,900 பக்கங்களை உடைய 9 தொகுதிகளை கொண்ட குற்றப்பத்திரம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு சதித்திட்டம் தீட்டியமை, அதற்கு உதவி மற்றும் ஒத்தாசை வழங்கியமை, பயங்கரவாத கருத்துக்கள் மற்றும் இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியமை தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 2.1A மற்றும் 2.1A உடன் சேர்த்து வாசிக்கப்பட வேண்டிய 2.1, 2.2 ஆகிய பிரிவுகளின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை புரிந்திருப்பதாக நீதிபதி அறிவித்தார். அதற்கமைய பிரதிவாதிகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் பயங்கரவாத விரிவுரைகள், ஆயுத பயிற்சி பட்டறைகள் மற்றும் இரகசிய இடங்களை பராமரித்து வந்தமை தொடர்பாக சந்தேக நபர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட விடயங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது நீதிபதி நவரத்ன மாரசிங்க திறந்த மன்றில் சதித்திட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரே இடத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. சதித்திட்டம் உடன்பாடு என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருந்திருக்கலாம். ஆரம்பத்தில் இணைந்தவர்கள், இடநடுவே இணைந்தவர்கள் மற்றும் இறுதியில் இணைந்தவர்கள் இந்த சதித்திட்டத்தின் பங்காளிகளாக இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். அதன் பின்னர் ஒவ்வொரு பிரதிவாதியும் சமர்ப்பித்த பிரதிவாதங்களை நீதிமன்றம் பரிசீலித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதில் முதல் பிரதிவாதியான மொஹமத் இப்ராஹிம் மொஹமத் நௌஃபர் அல்லது நௌஃபர் மௌலவி, கஃபூர் மாமா எனும் மொஹமத் ஷரீப் ஆதம் லெப்பை, ஹயாது முகமது மில்கான் மொஹமத் இப்ராஹிம், சாதிக் அப்துல்லா மொஹமத் இப்ராஹிம் சாயித் அப்துல் ஹக் உள்ளிட்ட
15 பிரதிவாதிகள் சமர்ப்பித்த பிரதிவாதங்களை நீதிமன்றம் நிராகரித்தது. இருப்பினும் 9 பிரதிவாதிகள் சமர்ப்பித்த பிரதிவாதங்களை ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய இறுதி முடிவை அறிவித்த நீதிபதி நவரத்ன மாரசிங்க அனைத்து சாட்சியங்களையும் பரிசீலித்த பின்னர் 3 நீதிபதிகளாகவும் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கமைய இந்த வழக்கின் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 16, 16, 17, 17, 18 ஆகிய பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் ஏகமனதாக தீர்ப்பளிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்தார். இருப்பினும் 12, 13, 14, 20, 21, 22, 23, 24 மற்றும் 25 ஆகிய பிரதிவாதிகளுக்கு எதிராக அரசு தரப்பால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க தவறியதால் அவர்கள் நிரபராதிகள் எனவும் விடுவிக்க தீர்ப்பளிப்பதாகவும் நேற்று தினம் நீதிபதி இந்த தீர்ப்பை அறிவிக்கின்ற போது சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இந்த மக்கள் மனதில் வடுக்களை ஏற்படுத்திய, குறிப்பாக இனங்களுக்கு இடையிலான சந்தேகத்தை ஏற்படுத்திய ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் முஸ்லிம் மக்களை சந்தேகம் கொண்டு பார்க்கின்ற ஒரு விடயத்தை ஏற்படுத்திய இன்னொரு பக்கம் பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகள் இழந்த பெற்றோர், கை கால்களை இழந்து முடங்கி இருக்கின்றவர்கள், அதே போல படுக்கிலிருந்து எழும முடியாதவர்கள் என்று காயமடைந்தவர்கள், இப்படியான பல கதைகள் இருக்கிறது. கண் பார்வை இழந்தவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள், சொந்தங்களை பறிகொடுத்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான பல வடுக்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய, இனங்களுக்கு இடையிலான ஒரு சந்தேகத்தன்மை ஏற்படுத்திய இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய இந்த கொடூரமான தன்மைக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் உலக மக்கள், இலங்கை மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. எனவே 2019 ஆண்டுக்கு பிறகு இது தொடர்பான எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு முறையும் விசாரணைகள் மேற்கொள்கின்ற போது தண்டனை வழங்கப்படலாம், இவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் என்று மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். ஆனால் அது ஒரு இழுவு நிலையே காணப்பட்டது. இந்த நிலையில்தான் 2024 ஆண்டு அமைக்கப்பட்ட தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இதற்கான நியாயம் வழங்கப்படும் என்று இந்த தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் உறுதியளித்தார். இந்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார் என்ற விடயம் தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் நேற்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்று 2 ஆண்டுகள் பூர்த்தியான நிலையில் இந்த தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. இதில் இந்த வழக்கு என்பது 2-3 கட்டங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று, இந்த சம்பவம் தொடர்பான தகவல் தெரிந்து அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காமை, பொறுப்பை துறந்து செயற்பட்டமை என்ற விடயத்திற்காக முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி ஜெயசுந்தரம், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிரி பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக இப்போது உச்சநீதிமன்றம் மரண தண்டனை வைத்திருக்கிறது. அது ஒரு வழக்கு, இது தொடர்பான வழக்கு. இன்னும் ஒரு வழக்கு, இந்த சம்பவத்தோடு நேரடியாக தொடர்பட்டவர்கள், அந்த தகவலை மேற்கொண்டவர்களுக்கும் உதய ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் 25 பேரில் 24 பேருக்கான வழக்கு விசாரணை தீர்ப்பு நேற்று தினம் வெளியாகியிருக்கிறது. இன்னும் ஒரு கட்டம் வழக்கு இருக்கிறது, பிரதான சூத்திரதாரியை தேடிய அந்த வழக்கு. அதில் தற்போது சுரேசாலை உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வழக்கும் துரிதமாக இடம்பெற்று வருகிறது. 3 கட்டங்களாக இந்த வழக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் 2வது கட்டமாகத்தான் நேரடியாக இந்த தாக்குதல் தொடர்பட்டவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இதற்கு திட்டமிட்டவர்கள் அல்லது இதற்கு பிரதானமாக இதனை வழிநடத்தியவர்கள் யார் என்பது தொடர்பான விடயங்களை தேடி தொடர்ந்தும் வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் தான் முக்கியமாக இருப்பது காரணம். அந்த வகையில் தான் நேற்றைய தீர்ப்பின் போது 5 பேருக்கு தலா 200 ஆண்டுகள் சிறை தண்டனை, இன்னும் 5 பேருக்கு 220 ஆண்டுகள் சிறை தண்டனை, இன்னும் 4 பேருக்கு தலா 240 ஆண்டுகள் சிறை தண்டனை, ஒருவருக்கு 260 ஆண்டுகள் கடவுளிய சிறை தண்டனை என்பதாக நேற்று தினம் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை அல்லது நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த நடவடிக்கையினுடைய ஒரு கட்டம் இப்போது நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த கட்ட விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தினுடைய முக்கியமாக அதில் நேரடியாக தொடர்பட்ட அல்லது அதற்கு தொடர்பட்டவர்களுடன் நேரடியாக அவர்கள் உதவி ஒத்தாசை புரிந்த திட்டங்களை தீட்டிய பயிற்சி பெற்ற கலந்து கொண்டவர்களுக்கான தீர்ப்பு தான் நேற்று தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய ஏற்கனவே இதற்கு முன்னாள் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்டோருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் அப்போது ஜனாதிபதிக்கு இதற்கான அட்டையீடு செலுத்துமாறு ஒரு அறிவித்தலும் ஏற்கனவே நீதிமன்றம் விதிக்கப்பட்ட அவருடைய நட்டையிடம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் சுரேசாலை முன்னாள் அரசு புலனாய்வுத்துறையினுடைய தலைவராக இருந்த பிரதானியாக இருந்த சுரேசாலை கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். அவருடைய வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சம்பவங்கள் இடையில்தான் இந்த இப்போது இருக்கின்ற இந்த நேற்றைய தினம் வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பான அந்த வழக்கானது ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணி வரை வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு. அதேபோல இந்த ஈஸ்டர் தாக்குதலிலும் அடுத்த கட்டதான விசாரணையாக இருக்கின்ற சுரேசாலை மீதான விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வந்ததில்தான் இப்போது அவர் வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகிறார். அதன் காரணமாக அந்த விசாரணைகள் சற்று சம்பித்திருக்கிறது. இந்த போதிலும் தொடர்ச்சியாக அதற்கான விசாரணைகளுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே சில சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் இதோடு இந்த வழக்கு விசாரணை முடிவெடுத்து விடுமா, எனவே இங்கு இவர்களோடு பிரதான சூதாதாரி என்று இவர்களை தெரிவித்துவிட்டு இந்த சம்பவம் முடிந்துவிடுமா என்ற போன்ற கருத்துக்களை முன்வைக்கப்படுகின்றன. அப்படியல்ல, இப்போது இது நவஃபர் மாலவி இந்த சம்பவத்தில் பிரதான ஒரு நபராக பெயரிடப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆனால் பிரதான சூத்திரதாரிக்கான தேடல் அந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். அடுத்து தினக்குரல் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தி, நேற்று அமைச்சர் நளின் ஜெயதீஸ் அவர்கள் தெரிவித்த தகவல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எந்த குற்றவாளியும் தப்பிக்கவே முடியாது, அமைச்சர் நளின் வலியுறுத்து என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை முதற்பக்க செய்தியாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிக்க முடியாது என்றும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளின் ஜெயதீஸ் வலியுறுத்தி இருக்கின்றார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாடு கொழும்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற போதே அவரது விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அங்கு தொடர்ந்தும் கருத்துக்களை முன்வைத்த அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கின் தீர்ப்பே இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சுரேசலை மற்றும் கோட்டாபே ராஜபக்சே ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினமும் அதாவது திங்கட்கிழமை சுரேசலைக்கு எதிரான வழக்கொன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அது தொடர்பில் தேசிய மருத்துவமனையின் உதவி பணிப்பாளர் ஒருவர் நீதிமன்ற முன்னிலையாகி சுரேசலையின் மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துக்கு நேரடியாக தொடர்புடைய ஆதரவு அளித்த தூண்டுதல் அளித்த அனைத்து குற்றவாளிகளும் சட்டத்தில் நிறுத்தப்பட்டு கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள், அதில் எந்தவிதமான மாற்றமும் இருக்காது என்றும் அமைச்சர் நளின் ஜெயதீஸ் அவர்கள் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற இந்த வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதேபோல் நேற்று இடம்பெற்ற சுரேசாலையினுடைய வழக்கு விசாரணை தொடர்பான செய்தி ஒன்றும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். நரம்பு மூலமான ஊசி வழி ஊடாக சிகிச்சை முடிவடைந்த பின்னர் சுரேசாலையை வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்க முடியும். நீதிமன்றக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் அறிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதி அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலைவுக்கு நரம்பு மூலமான ஊசி வழியின் ஊடாக அவருக்கு இன்னும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த சிகிச்சை நிறைவடைந்ததும் வைத்தியசாலையிலிருந்து சலைவை விடுவிக்க முடியும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் சம்பத் இந்திகுமார சலைவின் உடல்நிலை தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தினம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒத்தாசை வழங்கி சதித்திட்டம் தீட்டியதான குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலை தொடர்பான வழக்கு நேற்று தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதற்கமைய வைத்தியசாலையின் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசலவின் உடல்நிலை தொடர்பில் மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றில் சமர்ப்பிக்காமை தொடர்பில் நீதிமன்றில் முன்னிலையாகி விளக்கம் அளிக்குமாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி அழைப்பாணை விடுத்திருந்தது. இந்நிலையில் நேற்று தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் சம்பத் இந்தியகுமார நீதிமன்றின் முன்னிலையாக இருந்தார். வைத்தியசாலை பணிப்பாளர் சார்பில் சட்டமாதிபர் திணைக்களத்தை பிரதிநிதிப்படுத்தி கோரியிருந்த பின்னணியில் மேலதிக சொலிச்சினர் திலீப பீரி சுரேசலவின் மருத்துவ சிகிச்சை நிலைமைகள் குறித்தும் விடயங்கள் மன்றில் முன்வைக்கையில், கணம் நீதவான் அவர்களே, சுரேசலை 100 நாட்களுக்கும் அதிகமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தங்கியிருப்பது ஒரு சதி என்ற எனது நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருப்பினும்
கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஒரு அரச உத்தியோகத்தர் என்பதால் அவருக்காக இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாக இருக்கின்றேன். இதன் போது 9 வைத்தியர்களை உள்ளடக்கிய குழு ஒன்றினால் சலேவின் சிகிச்சை நிலைமை குறித்தான அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து அந்த அறிக்கையை நீதிமன்றம் சமர்ப்பித்தார். மேலும் சுமார் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான இதய வீக்கம் தொடர்பான உபகரணம் ஒன்று சலேவுக்கு பொருத்தப்பட்டுள்ளது. தற்போது அவருக்கு பல் சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த சிகிச்சைகளின் காரணமாக அவர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுவரை காலம் இதய சிகிச்சை பிரிவின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சுரேசலே நீதிமன்ற விடயங்களை முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று முன்தினம் சாதாரண வார்டு தொகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். தற்போது 42 இலக்க வார்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து சொலிசனரால் விடயங்களை முன்வைக்கையில் இந்த நிலைமை குறித்து வைத்திய குழு ஒன்று பரிசீலித்து வருகிறது. செப்டம்பர் 28 திகதி திங்கட்கிழமைக்குள் ஒரு தீர்மானத்தை வழங்கும். சலேவை சித்திரவதைக்குள்ளாக்கும் நோக்கமோ அல்லது அவருக்கான சிகிச்சைகளை இடைநிறுத்தும் நோக்கமோ தங்களுக்கு இல்லை. தேவையான அனைத்து வசதிகளை செய்து கொடுப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராக உள்ளது. சுரேசலே இதுவரை காலமும் தனது மடிக்கணினி மற்றும் கைத்தொலைபேசியின் கடவு சொற்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கவில்லை. அவர் தொடர்ச்சியாக விசாரணைகளை தவிர்த்து வருகிறார். இந்த விசாரணைகளுக்கு தேசிய வைத்தியசாலை வைத்தியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் என்பதாக தெரிவித்தார். இச்சந்தர்ப்பத்தில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளரிடம் நேரடியாக கேள்வி எழுப்பிய நீதவான் இவ்வாறான நோய்களால் பாதிக்கப்பட்ட சாதாரண நோயாளிகளை எவ்வாறு நடத்திவிடுவார் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த பிரதி பணிப்பாளர் சாதாரண நோயாளிக்கு அளிக்கப்படும் அதே சிகிச்சை முறைகளையே வழங்குமாறு நான் அறிவுறுத்தியுள்ளேன். நரம்பு மூலமான ஊசி வழியின் ஊடாக அவருக்கு இன்னும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த சிகிச்சைகள் நிறைவடைந்ததும் வைத்தியசாலையிலிருந்து சலேவை விடுவிக்க முடியும் என்பதாக தெரிவித்தார். சுரேசலை சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாபி சட்டத்தரணி சவேந்திர பெரேரா மருத்துவ சிகிச்சைகளை பரிசீலனை செய்த பின்னர் அறிக்கைகளை பரிசீலனை செய்த பின்னர் அதுகுறித்தும் விடயங்களை மன்றில் முன்வைக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். சுரேசலை ஒரு புலனாய்வு பிரிவு அதிகாரி. அவர் தினமும் தனது கடவுச்சொற்களை மாற்றுவார். அதனால் ஒரு வாரத்துக்கு முந்தைய கடவுச்சொல் அவருக்கு நினைவில் இருக்க வாய்ப்பில்லை. தற்போது கடவுச்சொல் நினைவில் இல்லாதிருப்பது ஒரு அசாதாரணமான நிலைமை அல்ல என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பயிலளித்த திலீப பீரிஸ் கணம் நீதிமானவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் சுரேசலே கைது செய்யப்பட்ட போதும் அதிகாரிகள் அவரிடம் கடவுச்சொல்லை கேட்ட போதிலும் அதனை அவர் தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார். ஆரம்பத்தில் குறித்த மடுகணினி தனது மகளுடைய என கூறிய சலே பின்னர் கடவுச்சொல்லை வழங்குவதையும் தொடர்ச்சியாக தவிர்த்து வருகிறார். மன்றில் முன்வைத்த சாட்சியங்களை கவனத்தில் கொண்ட நீதவான் மேற்படி வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 21 திகதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்ட விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலம். எனவே சுரேசலை தொடர்பான இந்த வழக்கினுடைய மற்றும் ஒரு விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. எனவே அவர் இப்போது வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் தன்னுடைய மடிகணனுடைய கடவுச்சொல் கையெழுத்து துறை கடவுச்சொல்லை வழங்க மறுத்து வருகிறார், விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்து வருகிறார் என்பதாகத்தான் இப்போது சட்டமாதிபர் சரப்பில் சுட்டிக்காட்டுகின்ற விடயங்களாக இருக்கிறது. எனவே அவரை சிகிச்சை முடிந்த பின்னர் மீண்டும் விசாரணைக்கு எடுத்து தொடர்பான விடயங்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் விசாரணையாளர்கள் தயாராக இருக்கின்ற விடயங்களையும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து நேற்று தினம் நீதிமன்றம் இன்னும் ஒரு முக்கியமான தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கிறது. தன்னுடைய வியாக்கியத்தை அறிவித்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 22 அரசியலமைப்பு திருத்தத்துக்கு நீதிமன்றம் இப்போது நேற்று வியாக்கியத்தை அறிவித்து அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை என்ற விடயத்தை அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். இன்றைய தினமின பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இதனை அடிப்படையாக வைத்து வருகிறது. விசிதக்க சம்பத்தகரான ஜனமத விசாரணையாக அவசிய சேஷாதிகரணிய தீந்துவ கதாநாயக தினம் தெய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதற்கான விசி தேவனி சங்சோதனை விவாதிய விசி அத்திரஹா விசிப்பா சந்த விமசிம விசி பஸ்வந்தா பஸ்வரு ஹாத்தட்ட என்பதாக இன்றைய தினமின பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு என தந்திருக்கிறது. 22 அரசியல் திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை என்பதுதான் இன்றைய தினம் அந்த பிரதான தலைப்புச் செய்தியாக தினமின பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். திவ இன பத்திரிகையில் அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையில் மதுரமான செய்தி முதற்பக்க முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். 22 சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமில்லை. நீதித்துறை சட்டமூலத்துக்கு சாதாரண பெரும்பான்மை, உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் சபையில் அறிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதற்காக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. 22 திருத்தத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமில்லை, 3 என்ற பெரும்பான்மை நிறைவேற்றலாம். உயர்நீதிமன்ற வியாக்கியானத்தை சபைக்கு அறிவித்தார் சபாநாயகர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துறவில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நேற்று இந்த விவகாரமும் இலங்கை முழுவதும் பேசுபொருளாக இருந்த முக்கியமான விவகாரமாக இருந்து வந்தது.
அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் ஆகியவை அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல. ஆகவே சட்ட மூலங்களை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அறிவித்திருப்பதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமத்ன நேற்று தினம் சபைக்கு அறிவித்திருக்கின்றார். அரசியலமைப்பின் 22வது திருத்த மூலத்தை 3-2 பெரும்பான்மையோடும் நீதித்துறை திருத்த மூலத்தை சாதாரண பெரும்பான்மையோடும் நிறைவேற்றலாம் என்றும் உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அறிவித்து அளித்திருப்பதாகவும் சபாநாயகர் நேற்று அறிவித்திருந்தார். அந்த வகையில் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சபைக்கு அறிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்ட விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சபாநாயகர் மேலும் பல விடயங்களை அங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அரசியலமைப்பின் 83வது பிரிவின் விதிகளின் பிரகாரம் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் ஏற்பாடுகளுக்கோ அல்லது அதன் எந்த ஒரு பகுதிக்கோ சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அறிவித்திருக்கின்றது. அரசியலமைப்புக்கான 22வது திருத்த சட்ட மூலத்தின் 2வது பிரிவில் உள்ள நிபந்தனையில் 67வது வயதை அடையும் நாள் என்ற சொற்றொடருக்கு பதிலாக 67வது வயதை முழுமையாக பூர்த்தி செய்யும் நாள் என்ற சொற்றொடர் மாற்றப்பட வேண்டும். மேலும் முதல் நிபந்தனையில் குறிப்பிடப்பட்டுள்ள 6 ஆண்டுகள் என்ற பதவிக்கால வரம்பும் இச்சட்டம் நடைமுறைக்கு வரும் திகதியில் பிரதம நீதியரசர் பதவியில் வைக்கும் எந்த ஒரு நபருக்கும் பொருந்தாது என்ற விதி அரசியலமைப்பின் 2வது பிரிவின் 2வது நிபந்தனையாக சேர்க்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. அதேபோல் நீதிமன்றங்கள் சட்ட திருத்த சட்ட மூலத்தின் ஏற்பாடுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை அல்ல என்றும் அதனை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையோடு நிறைவேற்றலாம் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்திருப்பதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டார். நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பது தொடர்பான அரசியலமைப்புக்கான 22வது திருத்த சட்ட மூலத்தையும் நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தையும் நீதியமைச்சர் அசன நாணயக்காரன் கடந்த மாதம் 12ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் அரசியலமைப்பின் இந்த 121வது பிரிவின் பிரகாரம் உயர்நீதிமன்றில் மனுக்களை தாக்கல் செய்து இச்சட்டமூலத்தின் அரசியலமைப்பு தன்மையை சவால்குட்படுத்தினார்கள். அதற்கமைய சட்டமூலங்களுக்கு எதிராக 67 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சுரேசேன தலைமையிலான நீதியரசர்களான அச்சல வெங்கம்புள்ளி அர்ஜுன் உபயசேகர சம்பத் அபேகோன் மற்றும் கிஹான் குலத்துங்க ஆகியோர் அடங்கிய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன் இந்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன. இதனையடுத்து இந்த தீர்ப்பு சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டு நேற்று சபாநாயகர் நேற்று மன்றில் இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கின்றார். எனவே இந்த 22வது அரசின் திருத்தம் அதே போல நீதிமன்ற திருத்த சட்டம் மூலம் ஆகியவற்றை சர்வஜன வாக்கெடுப்புக்குள்ளாக தேவையில்லை. 22வது திருத்த சட்ட மூலத்தை 3-2 பெரும்பான்மையோடும் நீதிமன்ற மறுசீரமைப்பு திருத்த சட்ட மூலத்தை எளிய பெரும்பான்மை நிறைவேற்ற முடியும் என்பதாகவும் நேற்று தினம் நீதிமன்றம் வியாக்கியானம் அறிவித்திருப்பதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்திருந்தார். இன்னும் ஒரு விடயத்தையும் நீதிமன்றம் நேற்று தினம் அறிவித்திருந்தது. அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டம் மூலம் 17வது ஏற்பாட்டுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு உயர்நீதிமன்றம் வியாக்கியம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்பிட அதே செய்தி இன்றைய தினம் தினமின பத்திரிகையில் வருகிறது. தூஷண விரோதி பணத்தை த ஹத்மினி பகந்தியேட்டம் துணிந்தக பௌத்தரை அக்ஸா ஜனபத விசாரணை ஓனே அதிகரண சங்விதான பணத்தை விவசாயவட்ட அனுகூலாய் ஜேஷ்ட அதிகரண தீவந்துவ கதாநாயக கியாய் என்பதாகவும் அந்த செய்திக்கு இன்றைய தினமின பத்திரிகையும் தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்ட மூலத்தில் ஒரு சில ஏற்பாடுகள் அரசியலமைப்பு பிரிவுகளுடன் முரண்படுகின்றன. ஆகவே அவற்றை 3-2 பெரும்பான்மையோடு நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் சட்டமூலத்தின் 17வது ஏற்பாடு அரசியலமைப்புக்கு முரணாக காணப்படுவதால் 3-2 பெரும்பான்மை பெறுவதோடு மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்திருப்பதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சபைக்கு அறிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டது. அந்த அடிப்படையில் ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்ட மூலத்தின் 3, 4, 6, 6, 4 மற்றும் 6, 5 ஆகிய வாசகங்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை அல்ல. எனவே இதை சாதாரண பெரும்பான்மை நிறைவேற்ற முடியும். சட்டமூலத்தின் 6-7 வாசகம் அரசியலமைப்பின் உறுப்புரிமைகள் 12-1 மற்றும் 14-1A உடன் முரண்படுகிறது மற்றும் அரசியலமைப்பின் 82-2 உறுப்புரிமைக்கு இணங்க விசேட பெரும்பான்மை ஒன்றின் மூலம் மாத்திரமே அங்கீகரிக்கப்பட முடியும். சட்டமூலத்தின் 7வது வாசகம் அரசியலமைப்பின் உறுப்புரிமை 12-1 முரண்படுகிறது. எனவே உறுப்புரை 81U ஐ நீக்குவதற்கு முன்மொழிவு திரும்பப்பட வேண்டும். 7வது வாசகம் அதன் தற்போதைய வடிவிலேயே தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக இருந்தால் அரசியலமைப்பின் 82-5 உறுப்புரிமையோடு பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டும். அரசியலமைப்பு உறுப்புரிமை 12-1 அல்லது உறுப்புரை
14A1 முரண்படாத வகையில் உறுப்புரை 88(1)(u) பிரிவை முன்மொழியும் சட்டமூலத்தின் வாசகம் 11(1) உள்ளது. ஆகவே அதை பாராளுமன்றத்தில் எளிய பெருமை நிறைவேற்ற முடியும். பாராளுமன்ற குளிரலை திருத்தப்படுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதான சட்டமூலத்தின் 11(2) வாசகம் அரசியலமைப்பின் 10(12)(1)(14)(1)(a) அல்லது 14(a) என்ற உறுப்புரிமைகளுக்கு முரண்படவில்லை. ஆகவே அவற்றை பாராளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை நிறைவேற்ற முடியும். இச்சட்டமூலத்தின் 17வது வாசகம் அரசியலமைப்பின் 3வது உறுப்புரையோடு சேர்த்து படிக்கப்படும் 4(e) உறுப்புரிமைக்கு முரண்படுகிறது. அரசியலமைப்பின் 13(2) உறுப்புரையும் இந்த தீர்மானத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. எனவே 17வது வாசகத்தை அதன் தற்போதைய வடிவில் சட்டமாக்குவதற்கு அரசியலமைப்பின் 84(2) உறுப்புரையின் பிரகாரம் விசேட பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்படுவதோடு அரசியலமைப்பின் 83வது உறுப்பின் பிரகாரம் மக்கள் வாக்கெடுப்பினால் மக்களால் அங்கீகரிக்கப்படவும் வேண்டும் என்பதாக நேற்று தினம் இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டமன்ற தொடர்பான நீதிமன்ற வியாக்கியானத்தில் இந்த விடயங்கள் கூறப்பட்டிருப்பதாக சபாநாயகர் தெரிவித்திருந்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்த இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளின் ஜெயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடிருக்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அமைச்சர் நளின் ஜெயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து தலைப்பிடப்படுகிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை அரசாங்கம் முழுமையாக பின்பற்றி செயல்படும், போராட்டங்களை முன்னிறுத்தி சர்வஜன வாக்கெடுப்பினை நடத்த முடியாது என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசியலமைப்பு 21 திருச்சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை அரசாங்கம் முழுமையாக பின்பற்றி செயல்படும், வெறும் ஆர்ப்பாட்டங்கள் அல்லது போராட்டங்களை முன்னிறுத்தி ஒரு அரசியலமைப்பு திருத்தத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அவர்கள் நேற்று இடம்பெற்ற இந்த ஊடகத்தில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி குறித்து நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. கோட்டா கோகம மீது தாக்குதல், 20 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கோட்டா கோகம போராட்டக் களத்தில் நடந்ததாக கூறப்படும் தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வை கோரி சட்டமாதிபர் பிரதம இயேசர் கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசமன் தென்னகோன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 20 பிரதிவாதிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி 328 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டமாதிரிகளும் மேலும் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும். இந்த கோட்டாகவும் போராட்ட காலத்தில் நடந்ததாக கூறப்படும் தாக்குதலின் போது 56 பேருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றப்பத்திரிகைகள் வழங்கப்படும் என்றும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். 2022 நடைபெற்ற சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இப்போதும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கின்ற மற்றொரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு 2 நீதிபதி நியமிப்பதற்கான பரிந்துரை அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு 2 நீதிபதிகள் நியமிப்பதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரை அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான நவரத்ன மாரசிங்கம் மற்றும் மஞ்சுள திலகரத்ன ஆகியோரை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிப்பதற்கான ஜனாதிபதி முன்வைத்த பரிந்துரை அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நீதிச்சபை ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கமைய பெருமாள் சிவகுமார், ஆனந்தி கனகரத்னம், ஞானசே லலித் கண்ணங்கர ஆகியோர் ஜனாதிபதி அனுரகுமார் விசாரணைக்குழுவால் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக இன்று தினம் நியமிக்கப்பட இருப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்று தினம் மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். வெந்நீரூற்று பிள்ளையார் கோயில் சர்ச்சை வழக்கு இணக்கப்பாடுடன் முடிவு என்பதாகவும் இன்னொரு நீதிமன்ற செய்தி தினகரன் பத்திரிகையில் வருகிறது. திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று பிள்ளையார் கோயில் அமைந்திருந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களம் அடையாளம் கண்டிருந்த பகுதியில் நிர்மாண வேலைகள் எதனையும் முன்னெடுக்கவில்லை என திருகோணமலை மேல் நீதிமன்றம் நேற்று தொல்பொருள் திணைக்களத்தை எழுத்து மூலம் உறுதிமொழி அளித்திருக்கிறது. இதனையடுத்து தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மற்றும் திருகோணமலை மாவட்ட செயலர் ஆகியோருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட வழக்கை இதற்கு மேல் தொடர தேவையில்லை என வழக்காளி சார்பில் நீதிமன்றம் ஆஜராகியிருந்த ஜனாதிபதி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்ததன் பிரகாரம் இருதரப்பு இணக்கப்பாட்டுடன் இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு பிரதானமான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. அனோஜன் சிவராசா சார்பான ஜனாதிபதியின் மன்னிப்பு கடிதம் சவுதி மன்னருக்கு அனுப்பப்படும், ஜனாதிபதியின் விசேட குழு எம்பிக்கள் குழுவும் சவுதி செல்லும் என்பதாக அமைச்சர் விஜய் தேரத் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களும் இன்றைய தினகரன் மற்றும் வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனோஜன் சிவராசாவுக்கு பொது மன்னிப்பு கோரி ஜனாதிபதியினால் சவுதி மன்னருக்கு அனுப்பப்படும் கடிதத்தை அவரிடம் கையளிப்பதற்காக எமது பாராளுமன்றத்தை சேர்ந்த ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்களை உள்ளடக்கிய பிரதிநிதிகள் குழு ஒன்று பிரதி சபாநாயகர் தலைமையில் சவுதி அரேபியாவுக்கு செல்ல வேண்டும் என பிரேரிப்பதோடு ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் குழு ஒன்றை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த விடயங்களில் உணர்வுபூர்வமான நிலைமைகளை கவனத்தில் கொண்டு பொறுப்பு நடந்து கொள்ளுமாறும், ராஜதந்திர செயற்பாடுகளுக்கு பாதிப்பான விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அதனை அனைத்து தரப்பினரையும் கேட்டுக் கொள்கிறோம் என வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜய் தேரத் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த விவகாரத்தில் அரசியல் செய்கின்ற விடயங்களோ அல்லது ராஜதந்திர ரீதியில் இவருக்கான இந்த விடயத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிற செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம். இணைவை தொடர்பான விசேடமான ஜனாதிபதி செய்தியை சம்பந்து கொண்டு விசேடமான குழு ஒன்று பிரதி சபாநாயகர் தலைமையில் ஆளும் கட்சி எதிர்த்தர உறுப்பினரோடு செல்லவிருக்கிறது. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தை சரியாக கையாண்டு வருகிறது. எனவே இதில் பாதிப்பு ஏற்படுகின்ற வகையிலான செயற்பாடுகளை எவரும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் விஜய் தேரத் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதேபோல் நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாரம் அந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்களும் இத்தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இன்றைய வீரகேசி தலைப்படுகிறது. எதிர்கட்சி தலைவர் அனோஜனோடு நடத்திய தொலைபேசி உரையாடலினால் பின்னடைவு ஏற்படக்கூடும் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனின் உயிரை பாதுகாத்து அவரை மீட்பதற்கு தேவையான ராஜதந்திர மற்றும் சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளும் அரசாங்கம் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. எனவே இந்த உணர்வுபூர்வமான விவகாரத்தை அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அனைத்து அரசியல்வாதிகளிடமும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த் ஜாயதீஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆரம்பத்தில் சைபர் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வந்த இந்த வழக்கில் சவுதி அரசாங்கம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை அடுத்தே ஷரியா சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை அனோஜனின் விருப்பம் மற்றும் அவரது குடும்பத்தினின் கோரிக்கை அமைவாக இலங்கை தூதரகத்தினால் நீண்டகாலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் சட்ட நிறுவனத்தின் மூலமாக தண்டனையை குறைக்க கோரி மேல்முறையீடு செய்யப்பட்டது. இருப்பினும் சவுதி அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் கவனத்தில் கொண்டு ஷரியா சட்டத்தின் கீழ் அவருக்கு மரண தண்டனை உறுதி செய்திருக்கிறது. அனோஜனை மீட்பதற்காக அரசாங்கத்தால் பல்வேறு வழிகளிலும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அனோஜனோடு நடத்திய தொலைபேசி உரையாடலில் ஒளிப்பதிவுகள் வெளியாகியுள்ளது. இத்தகைய உரையாடல்கள் அவரை விடுவிக்கும் முயற்சிகளுக்கும் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடும். ஒரு இளைஞனின் உயிருடன் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில் யார் முதலில் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தியது, யார் முதலில் நடவடிக்கை எடுத்தது என்ற போட்டிக்கு செல்லாமல் சுய விளம்பரங்களையும் அரசியல் பல பரீட்சைகளையும் தவிர்த்து ஒரு உயிரை காப்பாற்ற அனைவரும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல இந்த வழக்கு விசாரணைக்காக அனுஜனுடைய பெற்றோர் செலவழித்த பணம், இதற்கு மேல் அவருக்கு தேவையான பணம் ஆகிய சகல பொறுப்புகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக நேற்று தினம் விஜய் தேரத் அமைச்சரவர்களும் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து நாட்டில் இன்றும் நாளையும் கடுமையான மழைக்கான சாத்தியம் காணப்படுவதாக பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. அடுப்பீடன தத்வய கெம்புரு பீடன அவபாதையாக்குவை திசிக் ஹயக்க பிரதிஷேகம் கொட்டாசிய தா துணக்கட்டம் இவத்வீமே ரத்து நிவேதன என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே தாளமுக்க நிலையானது தீவிர தாளமுக்க மண்டலமாக மாறியிருக்கிறது. எனவே நாட்டினுடைய 6 மாவட்டங்களில் 13 பிரதேச பிரிவுகளுக்கு மண் சரிவு வெளியேறுவதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி ஏனைய பத்திரிகைகளிலும் இன்று தினம் முக்கியமான செய்திகளாக வருகின்றன. இன்றைய தினக்குரல் பத்திரிகைகள் வெளியாகின்ற செய்தி நாட்டின் பல இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் மழைக்கு வாய்ப்பு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. இலங்கைக்கு வடகிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தாளமுக்கமாக வலுவடைந்து நகர்ந்து வருவதனால் வருவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கிறது. அடுத்த 24 மணித்தியாலங்களில் இது மேலும் வலுவடைந்து தீவிர தாளமுக்கமாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் இலங்கைக்கு நேரடி தாக்கம் எதுவும் இல்லை என்ற போதிலும் அத்தொகுதியை நோக்கி வீசும் காற்று ஓட்டம் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் காணப்படும் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் நேற்று அதிகாலை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. மேல் சபரகமோ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மாவட்டத்திலும் இதற்கு இடைக்கிடையே மழை பெய்யும். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை அம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழைத்தாளத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமான தகவலாக இருப்பதை காலம், நாட்டினுடைய 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. அது குறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களையும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே 10 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது பிரதானமாக. அதில் காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலும் 13 பிரதேச பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்களில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சில பகுதிகளில் கடுமையான மழை பெய்து வருகிறது. இந்த ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்பான விடயத்தில் தற்போது ஆபத்தான நிலைமைகள் இல்லை. இருந்தாலும் மண் சரிவு தொடர்பான விடயத்தில் நாங்கள் குறிப்பிட்ட அந்த 6 மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த பிரதேச இளைஞர்கள் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே வலியுறுத்துகின்றோம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி நேற்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விவகாரம் குறித்து நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம்.

சுயாதீன செய்தி பார்வையுடன் இருக்கின்றோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகின்ற ஒரு செய்தி, எரிபொருளுக்கு மானியம் வழங்க பொறுப்புடன் செயற்பாடு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் கடுமையாக அதிகரித்த காலகட்டங்களிலும் பொதுமக்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்கி தற்போது அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டுவதாக துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள், போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சர் நேற்று தினம் பார்லமெண்டத்தில் இடம்பெற்ற இந்த விவாதத்தின் போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எரிசக்தி அமைச்சர் அனுராக் கர்ணாதிலக்கு இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். பார்லமெண்டத்தில் நேற்று தினம் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் ரவி கருணாநாயக்க எம்பி அவர்களை போய் கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எந்த ஒரு அரசாங்கமும் தற்போதைய சூழ்நிலையில் ஆட்சியில் இருந்தால் எரிபொருள் விலை 500 அல்லது 600 ரூபாவை தாண்டி இருக்கும். 2022 ஆண்டு தனியார் எரிபொருள் விநியோக நிறுவனங்களோடு கைச்சாத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தங்களின்படி அரசுக்கு சொந்தமான பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு மாத்திரம் எரிபொருள் மானியம் வழங்கவோ அல்லது அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கவோ சட்டரீதியாக முடியாது. அதன்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு மாத்திரம் நிதி நிவாரணம் வழங்கி லங்கா, IOC, சினோபெக் மற்றும் ஆரம்பாக்ஸ் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிலிருந்து விலக்க முடியாது. அனைத்து நிறுவனங்களுக்கும் சமமான சலுகை வழங்கப்பட வேண்டும். எனவே பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு மாத்திரம் மானியம் வழங்கி ஏனைய நிறுவனங்களுக்கு வழங்காமல் இருந்தால் அந்த நிறுவனங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். 2022 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் நேரடி விளைவே இது. உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிகரித்த போது அரசு டீசல் லிட்டருக்கு 100 ரூபாவும் பெட்ரோல் லிட்டருக்கு 20 ரூபாவும் மானியமாக வழங்கியது. இந்த மானியம் எந்த ஒரு நிறுவனத்திற்கு முன்னுரிமை அளிக்காமல் முந்தைய மாத விற்பனை அளவை அடிப்படையாக கொண்டு அனைத்து எரிபொருள் விநியோக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. 2022 ஆண்டு ஒப்பந்தங்களின்படி ஒவ்வொரு எரிபொருள் விநியோக நிறுவனத்துக்கும் அதன் இறக்குமதி செலவினத்தில் மீது 4% லாப வரம்பு வழங்கப்பட வேண்டும் என்பதாகவும்

0: பார்க்கப்படுமே தவிர பயணிகளின் எண்ணிக்கை தொடர்பான விடயங்கள் பார்க்கப்படாது என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய தினம் அருண பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதன் காரணம் இன்றைய தினக்குரல் பத்திரிகை பத்திரமான செய்தி முக்கியமாக இடம்பிடிக்கிறது. ஆசனப்பட்டி கட்டாயம் என்பது பயணிப்போரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கானது அல்ல, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஆசனப்பட்டி கட்டாயம் என்ற நடைமுறை வாகனங்களில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கல்ல, ஒரு வாகனத்தில் 3 அல்லது 4 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என கட்டுப்படுத்தும் அதிகாரம் எமக்கு கிடையாது என போக்குவரத்து மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாய்மொழி விடைக்கான வினா நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பியான காவிந்த் ஜாவர்தன் எழுப்பிய கேள்விக்கு அளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே ஆசனப்பட்டி பொருத்தப்பட்டுள்ள வாகனங்களில் பயணிக்கும் அனைவருக்கும் அவற்றை கட்டாயமாக அணிய வேண்டும் என்பதுடன் ஆசனப்பட்டி இல்லாத வாகனங்களுக்கு அவற்றை பொருத்துவதற்காக 1 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதற்கமைய ஆசனப்பட்டி அணியும் விதிமுறை செப்டம்பர் 19 கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதிமுறையின் சாதகமான தாக்கம் அண்மையில் பாடசாலை மாணவர்கள் பயணித்த பஸ் உள்ளிட்ட 11 வாகனங்கள் தொடர்பான அதிவேக நெடுஞ்சாலை விபத்தில் தெளிவாக உணரப்பட்டது. எனவே அந்த பஸ்ஸில் பயணித்த அனைவரும் ஆசனப்பட்டி அணிந்திருந்ததால் விபத்து ஏற்பட்டது போதிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. எனவே சிறிய காயங்களோடு அவர்கள் தம்மை பாதுகாத்து முடிந்தது. எனவே ஆசனப்பட்டி கட்டாயம் என்ற நடைமுறை வாகனங்களில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, ஒரு வாகனத்தில் 3 அல்லது 4 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என கட்டுப்படுத்தும் அதிகாரம் எமக்கு கிடையாது என்பதாக தெரிவித்திருக்கார். இருந்த போதிலும் ஒரு வாகனத்தில் எத்தனை பேருக்கு ஆசனப்பட்டி இருக்கிறதோ அத்தனை பேர் அந்த ஆசனப்பட்டியை அமைந்து கொண்டு பயணிக்கலாம், ஏனையோர் ஆசனப்பட்டி இல்லாமல் பயணிக்க முடியாது. இதுதான் அரசாங்கம் கொடுத்திருக்க சட்டம். எனவே இது கடந்த 2 தினங்களுக்கு இடம்பெற்ற இந்த விபத்தின் போது பாடசாலை மாணவர்கள் காப்பாற்றப்பட்ட விபத்தின் ஊடாக அவர்கள் அனைவரும் ஆசனப்பட்டி அணிந்திருந்தார்கள், அதனால் பாதிப்பு குறைக்கப்பட்டது என்ற விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்தியிருந்தார் அமைச்சர் அவர்கள். அடுத்து இன்று தினம் மற்றொரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இருப்பது காலம், போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த ஒரு கார் ஒன்று சினிமா பாணியில் மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுடன் செய்தி இன்றைய தினமின பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியாக வருகிறது. போலீஸ் அணுத்தக்கு மோத்தார் கிரி உள்ளேதி வெடி மவ தியனிய அனியம் செமியா மத்குடு சமக அல்ல என்பதாக இன்றைய தினமின பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது காலம். எனவே தாய் மகள் மற்றும் அவருடைய சட்டவிரோத கணவர் ஆகியோர் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை பார்க்கலாம். எனவே கிரி உள்ள பகுதியில் போலீசாரின் சமிஞ்சையை மீறி முன்னோக்கி பயணித்த சொகுசு காரை பின்தொடர்ந்து சென்று போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு காரில் பயணித்த மூவரையும் அடக்கி பிடித்திருக்கிறார்கள். போலீசார் வாகனத்தை நிறுத்துமாறு சமிஞ்சை வழங்கிய போதிலும் வாகனத்தை நிறுத்தாது அதிக வேகத்தோடு பயணித்தமையால் காரின் மீது துப்பாக்கி நடத்தியிருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே கிரி உள்ள பகுதியில் வீதி சோதனை நடவடிக்கை இடம்பெற்ற போலீசாருக்கு சந்தேகத்துக்குரிய சொகுசு கார் தொடர்பான தகவலுக்கமைய அதை நிறுத்த அவர்கள் சையை காட்டிய போது குறித்த வாகனத்தை சாரதி நிறுத்தாமல் போதுதான் பின்தொடர்ந்து சென்று அந்த வாகனத்தை நிறுத்தி அது வாகனத்தினுடைய முன்பக்க கண்ணாடியை உடைத்து அதிலிருந்து அந்த சாரதியை அதாவது அந்த கணவரை வெளியில் எடுத்திருக்கிறார்கள். பின்னர் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளை ஆகியோர் வெளியில் வந்திருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: வணக்கம் வசந்தம். கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும் அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நடக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள். மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் அப்படியே சந்தோஷமாக எடுத்துக் கொண்டு போகிறீர்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக ஏராளமான செய்திகள் உங்களுக்காக இன்றைய நாளும் காத்திருக்கிறது. பாதை வரிகளை பார்க்கும்போது கொழும்பில் அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. காலை வேளையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக பாதை வழுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதே போல பாதை வரிகளை பார்க்கும்போது டிராபிக் விவரங்கள், வளமையான டிராபிக் வாகன நெரிசல், வளமையாக நெரிசல் இருக்கின்ற இடங்கள் இப்பொழுதும் இன்றைய நாளும் நெரிசலாக காணப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ராஜகிரிய அதே போன்று பத்திரமுள்ள முச்சந்தையில் கொஞ்சம் வாகன நெரிசலாக காணப்படுகிறது. அதே போல நுங்கைகூட பாலத்து மேம்பாலத்தின் கீழ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுதும் வாகன நெரிசல் அங்கேயும் காணப்படுகிறது. ஊரடவத்த பகுதியில் அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்கும்போது சந்தையில் வளமையாக இருக்கின்ற நெரிசலை விட இன்று கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுகிறது வாகன நெரிசல். இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அதற்கு ஓட்டுப்பு தினத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3118 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 17, 48, 61, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 17, 48, 61, 71. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,59,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,17,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பினர அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மீனம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 10, 28, 32. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ராசியாக மீனம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 10, 28, 32. நேற்று நாளில் 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,78,47,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 1,18,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுக்கான பச்சை நிற ராசி அதிர்ஷ்ட டிக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அதே போல DLB சீப்பே புடாகும் நீங்கள் டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த 3,292 சீட்டிலப்பு வாரத்துக்கான சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 10, 45, 46, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 10, 45, 46, 53. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 2, 7, 8, 6, 6. சூப்பர் கேஷ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 2, 7, 8, 6, 6. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,83,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 7,94,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுக்கான சிவப்பு நிற சூப்பர்போல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,453 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 13, 28, 36, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 13, 28, 36, 46. நேற்று நாளில் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 4, 0, 4, 6, 4. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 4, 0, 4, 6-4. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,89,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுப பரிசாக 5,30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான ஊதான் இதர சனித அச்சிடப்பட்ட லொத்திக்கெட்டை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள் அல்லது டிஎல்பிசி பப்புடாக டிஜிட்டல் லொத்திக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1026 சீட்டிலிப்பு வாரத்துக்கான சுப்பிரி தன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 5, 5, 6, 8, 8, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 5, 5, 6, 8, 8, 7. நேற்று நாளில் 391,91,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 3,08,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சுப்பிரிதன சம்பத்தளத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாய சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 500th சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 6, 8, 8, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 6, 8, 8, 7. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 30 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,72,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாய சம்பத ஊதா நிற அச்சிடப்பட்டுள்ள தந்தைகளினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிநிலத்திற்கான வெற்றி முடிவுகள் 1,122 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 7, 33, 47. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 7, 33, 47. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,32,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள தட்டிக்கிறது டிஎல்பி சீப்பூடாக டிஜிட்டல் தட்டிக்கிட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,468 சீட்டிலிப்பு வாரத்துக்கான கப்பற்களத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜட் சுப்பர் இலக்கம் 2 வெற்றி இலக்கங்கள் 24, 33, 46, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜட் வெற்றி இலக்கங்கள் 24, 33, 46, 71. சூப்பர் இலக்கம் 2 நேற்று நாளில் மொத்தமாக 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,58,76,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 37,01,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான நீல நிற கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள தட்டிக்கிட்டது டிஎல்பிசி பேப்பூடாக டிஜிட்டல் லொத்திக்கிட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
4: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8, 102.8.
5: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
6: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
7: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
5: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
6: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
8: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
9: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
4: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8, 102.8.
10: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க.
4: வசந்தம் எஃப்எம்.
3: காலை பொழுதை உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாதையில் செல்லும் போது மிக அவதானமாக செல்லுங்கள் என்பதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல நீங்கள் ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு மதில் கட்ட வேண்டும் சொல்லி ஆசைப்படுறீங்களா? எஸ், நல்ல விஷயம். காலையிலேயே இந்த மாதிரி சிந்தனைகள் வருவது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். சோ நீங்கள் அந்த வீட்டை நீங்கள் தரமான முறையில் கட்ட வேண்டும், அதே போல சரியான இடத்தில் பொருட்களை கொள்ளணும் செய்ய வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க. அதுதானே உண்மையான விஷயம். அப்படி தானே இருக்கணும். அதுதான்ப்பா உலக வழக்கம். சரி, அப்படி நீங்க பொருட்களை கொள்ளணும் செய்ய வேணும் சொன்னா நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். அங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். அங்க நீங்க ஜனதா ஸ்டீல்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. சோ நீங்க அங்க போனீங்கன்னா அந்த பிராண்ட் அந்த நாமம் பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்பிக்கைக்குரிய நாமமாக இருக்கிறது. ஆக ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். கடத்தொழில் சர்பகரங்கள், கட்டிட உபகரணங்கள், அதே போல ஜிஐடி வைகள், அதே போல உங்களுக்கு தெரியும் பெயிண்ட் வைகள், எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ளலாம். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குலத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 434வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 31, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 31, 45. நேற்று நாளின் சிறப்பு இலக்கங்களாக 1, 4, 2, 1 தெரிவாகி இருக்கிறது. நேற்று நாளின் சிறப்பு இலக்கங்களாக 1, 4, 2, 1 தெரிவாகி இருக்கிறது. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 928,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 4,560 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 33, 44, 64, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 33, 44, 64, 71. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 84,80,760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 8,46,56,408 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகாஜன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 6,318 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 8, 8, 1, 4, 1, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 8, 8, 1, 4, 1, 1. நேற்று நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,12,38,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுபபரிசாக 2,61,60,496 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,348 சீட்டிலப்பு வாரத்துக்கான தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 7, 19, 68, 71. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 7, 19, 68, 71. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 53,88,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,61,29,973 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,666 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே. சுப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 31, 42, 46, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே. சுப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 31, 42, 46, 57. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,94,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,74,78,606 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஹந்தஹன்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1627 சீட்ல வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 31, 45, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 31, 45, 52. நேற்று நாளில் 1,000,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. 25,000 பரிசுகள் 15 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 91,74,300 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து 39,46,935 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அது சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 893 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 1, 4, 1, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 1, 4, 1, 1. நேற்று நாளில் 51,17,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 586 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 7, 8, 3, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 7, 8, 3, 6. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 39 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,56,500 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:32 மணியிலிருந்து 6 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:32 மணி வரை, யமகண்டம் காலை 7:32 மணியிலிருந்து 9 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான

துலாம், கவலை விருட்சிகம், ஆதாயம் தனுசு, சுகம் மகரம், லாபம் கும்பம், அச்சம் மீனம் நற்செயல். மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் அமைதி, ரிஷபம் ஈகை, மிதுனம் ஊக்கம், கடகம் மறதி, சிம்மம் ஏமாற்றம், கன்னி நன்மை, துலாம் கவலை விருட்சிகம், ஆதாயம் தனுசு, சுகம் மகரம், லாபம் கும்பம், அச்சம் மீனம் நற்செயல். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: 92.8 வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். கருங்கல், அதாவது கிரானைட், பூமியில் மேற்பரப்பிற்கு அடியில் இருக்கும் உருகிய பாறை குழம்பான மெக்மா மெதுவாக குளிர்ந்து இறுகுவதால் உருவாகும் ஒரு வகையான ஈரியான பாறை. கருங்கலின் முக்கியமான அம்சங்களை பார்த்தால், முதலில் கடினத்தன்மை. கருங்கல் மிகவும் கடினமானது. இதில் குவார்ட்ஸ், ஃபெல்ஸ்பார் மற்றும் மைக்கா போன்ற கனிமங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்த உறுதித்தன்மை, இது மிகவும் கடினமாக இருப்பதால் அதிர்ச்சிகளையும் கீறல்களையும் தாங்கக்கூடியது. அதனால் நீண்ட கால பயன்பாட்டுக்கு ஏற்றதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கருங்கல் பல வண்ணங்களிலும் வடிவங்களிலும் கிடைக்கின்றது. சிவப்பு, இளஞ்சிவப்பு, சாம்பல், கருப்பு, வெள்ளை போன்ற நிறங்களிலும் இதை காணலாம். இப்போது இதன் பயன்பாடுகளை பார்ப்போம். கட்டிடங்களை மற்றும் கட்டுமான பணிகளில் கருங்கல் முக்கியமாக பயன்படுத்துகின்றது. குறிப்பாக சுவர்கள், தூண்கள், படிக்கட்டுகள் மற்றும் தரைத்தாளங்கள் அமைக்க இது பயன்படுகிறது. அதேபோல் வீட்டின் சமையல் அறை மேடைகள், தரைகள் மற்றும் படிக்கட்டுகளுக்கும் கருங்கல் பயன்படுகிறது. மேலும் சிற்பங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் அமைப்பதற்கும் கருங்கல் பயன்படுகிறது. உலகின் பல முக்கியமான கட்டிடங்களிலும் கருங்கல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அழகாகவும் உறுதியாகவும் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய இயற்கையான வளங்களில் ஒன்றுதான் இந்த கருங்கல்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

அஞ்சனோ திரைப்படத்துக்காக ஹரிஷ்யாராஜ் இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். சந்தோஷமாக இருந்திருக்கின்றீர்கள். அதாவது இனிமையான பாடல்கள் காலையிலே கேட்கும் போது வேலைக்கு போகும்போது நல்ல சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நல்ல பாடல்களை கேட்டுக்கொண்டு அப்படி வேலைக்கு போது இன்னைக்கு பாரு நான் எப்படி வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் வேலைக்கு கிளம்பி கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் வீட்டுல வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறைய பேர் இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே போல நேற்று இரவு சாப்பிட்டதெல்லாம் அப்படி இருக்கும், கிளீன் பண்ணிட்டு பாரு அப்படின்னு திட்டிக் கொண்டே நீங்க செய்யும் போது இந்த பாடல் கேட்கும் போது இல்ல திட்டலாம் தேவலைங்க, கூலா செய்வோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நினைவு வரும். சரி, இப்பெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வெளியே போகும்போது கட்டாயம் நீங்கள் குடை எடுத்துட்டு போங்க இல்லையா? மழையோ வெயிலோ குடை எடுத்துட்டு போங்க. சரி, ஓகே. இது இப்படி இருக்கும்போது நாங்கள் முக்கியமான செய்திகள் நேரம் பார்க்கப்பட போகிறது. விளையாட்டு பக்கம் பார்க்க போனா கொஞ்சம் அந்த பக்கம் ஏண்டா போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம், இலங்கை அணியின் தொடர் தோல்விகள். ஒரு பக்கம் இன்னும் என்ன நூலிலையில் தப்பித்தது இந்திய அணி, பெரிய அவமானம் ஒன்று கிடைத்திருக்கும் இல்லையா? கொஞ்சம் தப்பிச்சிட்டோம் ராசா அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அதுல ஒரு அகலப்பந்துக்கான பிரச்சனையும் அங்கே சுழண்டு கொண்டிருந்தது. சரி, அதை பற்றி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது நாங்கள் இப்பொழுது முக்கியமான விடயங்கள் பற்றி நாங்கள் செல்ல போகின்றோம். அதாவது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை பற்றிய விவரங்களை நான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். சர்வதேச சந்தையில் பிரெஞ்ச் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 100 அமெரிக்க டாலர்களுக்கும் கீழ் சரிந்திருக்கிறது. சுமார் ஒரு வாரத்திற்கு முன்பு பிரெஞ்ச் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 110 டாலருக்கு அருகில் காணப்பட்டது நிலையில் தற்போது 99 டாலருக்கு குறைவான விலையில் விற்பனையாகி வருவதாக இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதேவேளை WTO ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 90 டாலர் மட்டத்திற்கு இப்பொழுது கீழே சரிந்திருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்பு WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 105 டாலர்களை கடந்திருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போது அதனோடு ஒப்பிடும் போது தற்போது குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது என்பதும் இங்கே சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்தியாக காணப்படுகிறது. சரி, நேற்றைய நாளும் சரி மிக முக்கியமாக பேசப்பட்ட விடயம், நேற்று முன்தினம் பேசப்பட்ட விடயம், உங்களுக்கு தெரியும் 2019 நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளுக்காக அறிவிக்கப்பட்ட 15 பேருக்கும் கொழும்பு சிறப்பு மேல் நீதிமன்றம் தனித்தனியாக தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. இந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதே போல செய்திகளிலும் அதிகமாக பரவுகின்ற ஒரு செய்தி, அதாவது அதிகமாக பேசுகின்ற ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதன்படி குற்றவாளிகள் 15 பேருக்கு தலா 200 ஆண்டுகள் முதல் 160 ஆண்டுகள் வரையான கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற விஷயமும் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. அவர்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அரசுடமையாக்கு நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தனித்தனியாக குறிப்பாக பார்க்கும்போது 5 குற்றவாளிகளுக்கு தலா 200 ஆண்டுகளும், 5 குற்றவாளிகளுக்கு தலா 220 ஆண்டுகளும், 4 குற்றவாளிகளுக்கு தலா 240 ஆண்டுகளும், 1 குற்றவாளிக்கு 260 ஆண்டுகளும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறதாக. தனித்தனியான தண்டனை இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான விடயமாக இருக்கிறதாக. 260 ஆண்டுகள் பார்க்கும்போது அப்துல் மனாஃப் முகமட் பிரீதோஸுக்கு தான் 260 ஆண்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறதாக. இந்த விடயங்களோடு இன்னும் பல விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. விளையாட்டு பக்கம் நாங்கள் செல்ல வேண்டும். கட்டாயம் விளையாட்டு பக்கம் நான் 2 முக்கியமான செய்திகள் இருக்கிறது. இலங்கை இங்கிலாந்து அணிகள் மோதிய போட்டி, அதே போல மகளிருக்கான போட்டியும் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னமொரு போட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஜப்பான் மற்றும் இந்தியா அணிகள் மோதிய போட்டி. இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், இல்லை இந்திய அணியின் மானம் கப்பல் ஏது ஒன்று சொல்வார்கள் அது போல போயிருக்கும். சரி, பரவாயில்லை, ஏதோ சுழல் பந்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் நேற்றைய போட்டியில் வெற்றி வாகி சூடியிருந்தார்கள். ஆனால் நேற்றைய போட்டி ஒரு அகலப்பந்து கொடுக்கவில்லை என்று சொன்னால், அதாவது அகலப்பந்தாகவே அது நிரூபிக்கப்பட்டிருந்தால் நேற்றைய நாளில் பெரும் ஒரு சர்ச்சையாக மாறிக்கும். அதை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: பொருளாதாரமா பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
0: மற்றும் இதர பரிசுகளையும் அனைவருக்கும் வாசி. பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 23 திகதி நாராந்தினிய தேசிய பாடசாலை. பாதுகாப்பான பயணத்திற்கு

கண்ணெதிரியே தோன்றினால் திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் அந்த பாடல் ஒளித்தோய்ந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுதை உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். சார், நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைய நாள் பேச போகிறோம், விளையாடு பகம் செல்ல போகிறோம். சார், என்ன இப்போ இருக்கிற குட்டீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க இல்லையா? நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான 10 விடைகள் அவங்க வச்சிருக்காங்க, இல்லாட்டி 10 விடைகளுக்கான ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்கிறாங்க. எப்படிப்போ அவங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப யோசிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் யோசிக்காதீங்க. அவங்கள இன்னும் இன்னும் வளர்க்க வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா? சரி, அவங்களை நாங்கள் இன்னும் இன்னும் மேலதிகமாக வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நாங்கள் அவளுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும் இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்க்கும்போது அவளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை பார்க்கும்போது இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், அதேபோல தெளிவான பார்வை திறன் ஆகிய முக்கியமான 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. சரி, இதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க எப்பவுமே நல்ல உற்சாகமாக சிறந்த சிந்தனையாளராக நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடியதாக, இப்ப பெருசா யோசிக்கிறது இன்னும் இன்னும் பெருசா யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்வார்கள். இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிகளுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு எங்கபீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயற்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும் என்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, காலையிலேயே தலைவலி காய்ச்சல் மாதிரி இருக்குது. ஒரு சின்ன காலையில எழும்பு வேலைக்கு போகும்போது தலைவலி மாதிரி வருது, என்ன பண்ணலாம்? ஒரே ஐடியா, வேலையை விட்டு நிற்கிறது இல்லாடி வேலையை லீவ் போடுறது, என்ன அப்படிலாம் பண்ணப்படாது. நீங்கள் என்ன பண்ண ஒரு மெல்டூர் எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிருமே. ஓகே, ஆக மெல்டூர் எடுத்துக்கொள்ளுங்க, திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, மெல்டூர் எடுங்க, எடுத்த பிறகு எல்லாம் சரியாயிரு. ஓகே, முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு வேலை திட்டம் கட்டாயம். இதில் நாங்கள் ஒருவரும் கைகோர்க்க வேண்டும். காரணம், இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை நாங்கள் இல்லாமல், அடியோடு இல்லாமல் ஒழிக்க வேண்டும். அப்போதான் நாங்கள் நாட்டையே சரியான ஒரு நாடாக திருத்த முடியும் இல்லையா? உலகமே இதை நோக்குகின்ற பெரிய பிரச்சனையாக, முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு பிரஜைக்கும் இந்த உரிமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. ஆக இந்த விநியோகம் பற்றி ஏதும் தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18-18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இவங்க தான் பிசினஸ் பண்றாங்க போன்ற விஷயங்களை நீங்க சொல்ல முடியும். அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் 19-27 என்ற நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விடயங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டிடோபகரணங்கள், கடத்தொழில் சாரோபகரணங்கள் மற்றும் பெயிண்ட் வகைகள், GIT வகைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ்ல பெற்றுக்கொள்ள முடியும், தரமான பொருட்களை நியாயமான விலையில். சரி, நான் அந்த போட்டி பற்றி சொல்லதாக சொல்லியிருந்தேன். என்ன ஒரு போட்டி! நேற்றைய போட்டியானது கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஆறுதலாகிறது. பந்து வீச்சு பறவையில் பறவைகளை 300 தாண்டி விடவில்லை இங்கிலாந்து அணிங்க, அதில் எங்களுக்கு ஒரு பெருமை. சரி, நேற்று நாளில் பாத்தீங்கன்னு சொன்னா முதலில் திருப்படுத்த ஆடியது இங்கிலாந்து அணி. 265 ஓட்டங்களை பெற்றது. டாம் பாட்டம் 10 ஓட்டங்கள், அதுபோல பென் டக்கர் 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஜோ ரூட் 44 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் நேற்று நாளில். 5-4 ஓட்டுகள் அடங்கலாக ஹரி புரூக் அணித்தலைவர் நேற்று நாளில் சிறப்பாக திருப்படுத்த ஆடியிருந்தார். 67 ஓட்டுகளை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். ஜோஸ் பட்லர் 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 2-4 ஓட்டுகள் அடங்கலாக நேற்று நாளில் வில் ஜாக் ஆட்டமிழக்காமல் 46 ஓட்டங்கள். அவரை தொடர்ந்து பார்க்கும்போது அட்கிசன் 14 ஓட்டுகள், மொத்தமாக 265 ஓட்டுகளை பெற்றது இங்கிலாந்து அணி. பந்துவீச்சு பதவி பார்க்கும்போது அசித் பெர்னாண்டோ நேற்று நாளில் மிக சிறப்பாக பந்துவீச்சிருந்தார். அதே போல சச்சின் கொலம்பகி நேற்று நாளில் மிக சிறப்பு. உண்மையிலேயே அவருக்கு அவர் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. 3 விக்கெட்டுகளை நேற்று நாளில் வீழ்த்தியிருந்தார். 10 ஓவர் பந்து வீசி 44 ஓட்டுகளை விட்டுக் கொடுத்து பரவாயில்லை. அசித் பெர்னாண்டோக்கு 3 விக்கெட்டுகள். அதே போல தில்ஷான் மதுசங்கர், துஷ்மந்த் சமீர, துனித் வில்லாளகி ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். 11 திருப்படுத்த அடையது இலங்கை அணி. இலங்கை அணியின் ஆரம்பம் கொஞ்சம் பரவாயில்லை, அவ்வளவு சொல்ல முடியாது, கொஞ்சம் பரவாயில்லை. பெத்தும் நிசங்க 27 ஓட்டங்கள், 4-4 ஓட்டுகள் அடங்கிறாங்க. கமிந்து மெண்டிஸ் 14 ஓட்டங்கள், குசல் மெண்டிஸ் அணித்தலைவர் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். எல்பிடபிள்யூ பொருளில் அவர் ஆட்டம் நடந்து வெளியேற, அதைத் தொடர்ந்து பவன் ரத்னாய்க்கு 13 ஓட்டுகள். அடுத்து எங்களுடைய வேலையை நாங்கள் காட்டிவிட்டோம். சரித்தசலங்கள் 1, ஜனித் லேனிகே 4 என்று விக்கெட்டுகள் செல்ல துனித் வில்லாளகி 45 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாகவே 37 ஓவர்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து 176 ஓட்டுகளை மாத்திரமே எங்களால் பெற முடிந்தது. நேற்று நாளில் பந்து வீச்சில் வில்ஜாக் கலக்கியிருந்தார். ஆஹா, என்ன ஒரு பந்து வீச்சு! 7 ஓவர்கள் வீசி 22 ஓட்டுகளை கொடுத்து 5 விக்கெட்டுகளை சுழட்டி எடுத்திருந்தார். நேற்று நாளில் தட்டு தடுமாறியிருந்தது இலங்கை அணி வில்ஜாக்கின் பந்து வீச்சுக்கு. அதேபோல் ஜமியோவிட்டன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆக இப்படியாக விக்கெட்டுகள் செல்ல நேற்றைய போட்டியில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது இலங்கை அணி. இங்கிலாந்து அணி 89 ஓட்டங்களால் நேற்றைய நாளில் வெற்றி வாகை சூடியது. ஆக நாங்கள் ஒரு நாள் போட்டியிலும் எங்களுடைய வேலையை நாங்கள் காட்ட ஆரம்பித்து விட்டோம். அதுதான் தகவல் இருக்குது. என்னதான் செய்ய, கவலைப்படத்தான் முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நாளைய நாள் 2வது போட்டி நடைபெறப் போகின்றது. அதில் வெற்றி பெற்றால் மாத்திரமே ஞாயிற்றுக்கிழமை இருக்கின்ற இறுதிப்போட்டி

நாங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். ஏதோ இளைஞனுக்கு திடீரென்று ஒரு மாயம் நடக்கும் இல்லையா, திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம் பிறக்கும், அந்த மாதிரியான ஒரு பிறப்பு நாளை இருந்தால் சந்தோஷம் தான். நான் சொல்லியிருந்தேன், இந்த இங்கு ஜப்பான் போட்டியை பொறுத்த மட்டும் இல்லையே, இந்தியா அணி இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஆஹா அப்படின்னு சொல்லி ஆயிருக்கும் சொல்லி. ஆமா, நிச்சயமாக நேற்றைய நாளில் 5 ஓவர்கள் தான் விளையாடப்பட்டது, மொத்தமாக 32 ஓட்டுகள் பெறப்பட்டது. இந்திய அணியின் சார்பாக 4 விக்கெட்டுகள் எழுது. சஞ்சு சாம்சன் 9 ஓட்டுகள், அபிஷேக் சர்மா 0 ஆட்டம் இழக்க, இஷான் கிஷான் 3 ஓட்டுகள், ஸ்ரேயாஸ் அய்யர் 16 ஓட்டுகள் பெற மொத்தமாக 4 விக்கெட்டுகள் எழுந்து 32 ஓட்டுகள். பந்துவீச்சு பதிவாக முதல் சார்லி ஹாரா 2 வீரரை வீழ்த்தினர். சரி, இவற்றுக்கு போது பதிலுக்கு திருப்பதாதி ஜப்பான் அணி 5 ஓவர்களில் 33 நிலைக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் கேண்டல் அணித்தலைவர் 12 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அவரை தொடர்ந்து பார்க்கும்போது இப்ராஹிம் 4 ஓட்டுகள் பெற மொத்தமாக டேவிஸ் ஆட்டமிழக்கான 9 ஓட்டுகள், 5 ஓவர்களில் 3 விக்கெட்டில் இழந்து 30 ஓட்டுகளை பெற்று விட்டார்கள். இன்னும் 2 ஓட்டுகள் தான். அதில் ஒரு அகலப்பந்து ஒரு சர்ச்சையை கிளப்பியது. வாஷிங்டன் சுந்தர் நேற்று நாளில் 2 விக்கெட்டில் வீழ்த்திருந்தார். பந்து வீச்சு பார்க்கும்போது அக்ஷர் பட்டேல் பந்து வீசும்போது லெக் திசையில் செல்கிறது, ரிவர்ஸ் ஸ்லிப் முடிவில் ஆடப்பட்ட பந்துக்கு நடுவர் அகலப்பந்தாக தீர்ப்பு வழங்கிவிட்டார். அதுக்கு பிறகு அடுத்த பந்து அகலப்பந்தாக வரும்போது அணித்தலைவர் வந்து கேட்கும்போது அதுக்கு பிறகு இல்லை அகலப்பந்து இல்லைன்னு சொல்லி இருவரும் 2 நடுவர்களும் அதை தீர விசாரித்து அதுக்கு பிறகு ஒரு விஷயத்துக்கு முடிவு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நேற்றைய நாளில் நடைபெற்றது. ஆக நேற்றைய நாள் இந்தியா தோல்வி அடைந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்?

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
2: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
1: முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

0: அஞ்சாமி தந்தான் இட்லி கடை திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம். இட்லி கடைன்னு சொல்லும் போது சாப்பிடறது நினைவு தானே, சரி ஓகே, நான் வேற ஞாபகப்படுத்தி விடுறதெல்லாம் ஓகே. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நாங்கள் அதாவது இப்போ ஒரு குட்டிஸ் பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில் பார்த்தேன் அந்த தரம் 5 அந்த பரீட்சை பேப்பர்களை பார்த்தேன், சும்மா அந்த எடுத்து பாட்டு பரீட்சை பேப்பர்கள் தானே, அதை பார்க்கும்போது அந்த கேள்வியெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் தலை சுற்றிட்டு, இவ்வளோ கொஞ்சம் கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்டுருக்கிறாங்களே, படிக்கிறாங்களே இந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஆனால் அவங்க சரியா அதுக்கான விடைகளை சொல்கிறாங்க. இப்படித்தானே இப்படித்தானே இப்படித்தானேன்னு அவங்கெல்லாம் சுற்றி வளர்த்தி ஒரு விடைக்கு வராங்க. அடடா, இப்படிலாம் யோசிக்க முடியுமா? அது நாங்கள் சில வேலை இலகுவாக யோசிப்போம், அவங்க பெருசாக யோசிச்சு அது சரியான விடைக்கு வராங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்கூடணும், ஓகே நம்ம படிப்பு வேற இவங்க படிப்பு வேறன்ற மாதிரி நிறைய பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் தெரியும், சரியா? அப்போ நாங்களும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போது இப்படிலாம் கேட்கும்போது இப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அதுக்கு? சரி போனச்சு, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லி யோசிக்கலாம். எஸ், அதாவது அவங்க இவ்வளோ பெருசாக யோசிக்கிறாங்க பாரு, காம்படிஷன் இருக்கும்போது இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த காலப்பகுதியில் நாங்கள் கட்டாயம் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும், அதான் நாங்கள் எங்களால் செய்ய முடியுது. ஆக அவர்கள் வளர்வார்கள், அவர்கள் வளர்றதுக்கு நாங்கள் உதவி செய்தாலே போதும், அதுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் வழங்க வேண்டும். அதுக்கு எப்படி நாங்கள் செய்கிறது? இரும்பு சத்து, புரதம், அதே போல் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், மன வளர்ச்சி, மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வைத்திறன், இந்த ஐந்தையும் உள்ளடக்கியதான் அங்கபீடியா ப்ரோ MFGM. ஆக இப்போ வளர்ற குழந்தைகளுக்கு நாங்கள் கட்டாயம் இந்த விஷயத்தை நாங்கள் செய்யணும், உறுதுணையாக இருக்க போகிறது அங்கபீடியா ப்ரோ MFGM. இனி பெருசாக யோசிக்கிற இந்த குட்டிகளுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு சொன்னால் அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பாருங்கள். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டியாகும். நாங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்டணும், நல்லதானே உறுதியான வீட்டை கட்டது, உறுதியான வீட்டை கட்டணும் சொன்னா நாங்கள் என்ன செய்யணும்? சரியான கம்பியை பயன்படுத்த வேண்டும். அதான் சொல்றேன், மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவிங்க ஜி, அது எப்பவுமே உறுதியா இருக்கும் ஜி. நீங்க வாங்கி பாவித்து பாருங்க, காற்று மழை எது வந்தாலும் அப்படியே தாக்கு பிடிக்கும். நான் இருக்கேன் இந்த கௌசி குறுக்க வந்தா அப்படின்னு சொல்லி இந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் எப்போதுமே உறுதியாக இருக்கும், சரிதானே? ஆக நீங்கள் இந்த விஷயங்களை நிர்வகித்துக் கொள்ளுங்கள். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக கட்டாயம் கை கொடுக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. காரணம், இந்த போதைப் பொருள் காரணமாக இளைஞர்கள் சமுதாயம், பாடசாலை மாணவர்கள், அதே போல ஒரு ஊரே இல்லாமல் போகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த ஊர்களில் நடக்கிற விஷயங்கள் தெரியும், ஆனால் சொல்ல வாயத்திற்கு பயம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கிறது. நீங்கள் இந்த ஊர் நல்லா இருக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், உங்களுடைய சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும், உங்களுடைய பெண் பிள்ளைகள் இரவில் நடந்து வர வேண்டும் சொல்லி, எந்த விதமான பயமும் இல்லாமல் நடந்து வரணும் சொல்லி ஆசைப்படுறீங்க, நிச்சயமாக அப்படி இருக்கும் சொன்னால் நீங்கள் போதைப் பொருள் தொடர்பான விடயங்களுக்காக நீங்கள் 18-18 லட்சத்துக்கு அழைப்பு ஏற்படுத்த விஷயத்தை சொல்லுங்க. இப்படியான லொகேஷன்ல இந்த மாதிரியான விஷயம் நடக்குது, ஸோ இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாலே அவர்கள் எல்லாம் செய்து கொள்வாங்க. ரகசியமாக ரகசியம் பேணப்படும், சரிதானே? இந்த விஷயம் இருக்குதா? அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் ஒருவருக்கு புனர்வாழ்வு கொடுக்கணும் சொல்லி யோசிக்கிறீங்க சொன்னா 19-27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது. ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க, ஜனதா ஸ்டீல் போங்க, உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த துப்பாக்கி சூடு கலாச்சாரம் இருக்கு பாத்தீங்கன்னா, துருக்கி பக்கம் போறதுக்கே பயமா இருக்குது, ஸ்கூல் பக்கம் போறதுக்கே பயமா இருக்குங்க. ஆமா, பாத்தீங்கன்னா துருக்கியில பாத்தீங்கன்னா பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 11 மாணவர்கள் காயம் அடைந்திருக்கிறாங்க. துருக்கி மேற்கே மனிஷா மாகாணத்தில் ஒரு மாணவருக்கு தான் துப்பாக்கி கிடைச்சிருக்குது. இந்த துப்பாக்கி மூலமாக அவர் சரமாரியாக சுட ஆரம்பிச்சிருக்கிறார். ஆக இந்த விஷயம் தொடர்பாக அகின் குர்லான் கூறும்போது, அதாவது துருக்கி நீதிமந்திரி, அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச் சூடு நடத்திய மாணவர் பெற்றோர் மற்றும் தாத்தா ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, இது ஏற்கனவே நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 9 மாணவர்கள், அதே போல ஆசிரியர் ஒருவரை 14 வயது சிறுவன் துப்பாக்கி முனைகளில் சுட்டுக் கொன்று, துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று அவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் பதிவாகி இருக்கிறது. ஆக இவர்களுக்கு எதுக்காக செய்யறாங்க, ஏன் செய்யறாங்க, ஸ்கூல் வீட்டு பாடம் செய்யலன்னு அடிச்சது ஒரு தப்பாடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டிய காலம் தான். துருக்கியை பொறுத்த மட்டும் துப்பாக்கி சுட்டு கலாச்சாரம், பாடசாலை மாணவர்கள் கையில் துப்பாக்கி கிடைப்பது பெரிய ஒரு சிக்கலாக அங்கே பார்க்கப்படுகிறது. நேரமே 8:50.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபையா.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: இஸ் தி ஹிட் மியூசிக் ஸ்டேஷன்.
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் திரையாக வந்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் சரண். இயக்குனர் சரணை பொறுத்து மட்டும் அதாவது 1998 அஜித் குமார் நடிப்பில் வெளிவந்த காதல் மன்னன் திரைப்படத்தின் மூலமாக தான் இயக்குநராக அறிமுகமாகனா. அதுக்கு பிறகு அஜித்தோட நிறைய கூட்டணி படங்கள் இல்லையா, நிறைய படங்கள் அவர் மூலமாக அமர்க்களம், காதல் மன்னன், அதே போல அட்டகாசம் போன்ற திரைப்படங்கள் மூலமாக அவர் இன்னும் இன்னும் அந்த கூட்டணி வெற்றி பெறுது. அதே போல பார்த்தின் திரைப்படம் கூட இவரை இயக்கி திரைப்படம் தான். அவருடைய ஸ்டார் திரையை பாடல்கள் தான் இன்றைய நாளில் வரப்போகிறது.
0: திரை உலக

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் வசந்தம்.
3: We say enjoy the show.

0: காலை பொழுதை உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இங்கிருந்தாலும் மனிதக் கொள்ளுங்கள் 102.6 102.8 என்ற வசையில் எங்கில் இருந்தாலும் மனிதக் கொள்ள முடியும். அதே போல நீங்கள் www.vasantham.fm இணையதளம் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கொள்ள முடியும். இங்கே எந்த நாட்டில் இருந்தாலும் மனிதக் கொள்ள முடியும். அதே போல உங்களுடைய வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 076-0407-1026 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் செய்துங்கள். உங்களது கருத்துக்கள் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல அழைப்பின் வழியாக மனித குழு நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 011-2-7-1-0-0-1 அல்லது 011-2-7-1-0-0-1 என்ற இலக்கத்தோடு அழைப்பின் வழியாக மனித கொள்ளுங்கள். முக்கியமான செய்திகள் முக்கியமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். வசந்தம் வழியாக காலை பொழுது அப்படி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மழை பெய்து கொண்டிருக்கிறது அங்கங்கே. மழையின் காரணமாக நீங்கள் தயவு செய்து நீங்கள் பாதையில் செல்லும் போது மிக அவதானமாக செல்ல வேண்டும். ஆக அந்த பாதை விவரங்களையும் நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மனித கொள்ளுங்கள். அது காலை பொழுதை உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். நேரம் இப்போது 9:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் எவான் பப்பஜார்ஜியோ தலைமையிலான பிரதிநிதிகள் குழு பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரியவை நேற்று பாராளுமன்றத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி அமைப்பின் கீழ் முன்னெடுக்கப்படும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் 7வது மதிப்பாய்வு தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சவால்களுக்கு மத்தியிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அப்பால் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்க சர்வதேச நாணய நிதியம் முன்வந்திருப்பதற்கும் பிரதமர் நன்றி தெரிவித்தார். பொதியிடப்படாத தேங்காய் எண்ணெய் விற்பனையை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற பொது நிர்வாகம் பற்றிய குழுவின் உபக்குழு முன்னிலையில் கருத்து தெரிவிக்கும் போதே நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் நாயகம் சமந்தா கருணாரத்ன இந்த விடயத்தை தெரிவித்தார். ஈரானை மூற்றாக அழிக்கும் திறன் அமெரிக்காவுக்கு இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய டிரம்ப் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் கடுமையான ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை பெற்றுக் கொள்வதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஈரானுடன் சமாதான உடன்பாட்டை எட்டுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே
0: இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

கடல் திரைப்படத்துக்காக ராமானின் இசையில் பாடல் ஒளித்தோகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். எங்களதாலும் இணைந்து கொள்ளுங்கள். இதனமான தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சுயாதீன ஊடக வலைப்பு பொறுப்புவாதி நிறுவனம் நடைபெற செய்கின்ற வேலைத்திட்டம் டி கே வேலைத்திட்டம் ஆக டி கே வேலைத்திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியும். கிளீன் சிலக்கா வேலைத்திட்டத்தின் கீழ் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டி கே வேலைத்திட்டம். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக சமிஞ்சைகளை எப்படி நாங்கள் பாவிக்க வேண்டும், அதை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கிய நாடக வடிவிலும் அதே போல கருத்தரங்கு வடிவிலும் இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம். கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். ஏராளமான விடயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது நீங்க ஒரு உறுதியான வீடு கட்டணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னால் உறுதியான கம்பிகளை நீங்கள் பயன்படுத்தும், நல்ல கம்பிகளை பயன்படுத்தும். அதான் நான் சொல்றது மெல்லா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படி சொல்லி கேட்டு வாங்கி பாவித்து பாருங்கள். எப்போதுமே உறுதியாக இருக்கும் வீடு, உறுதியாக இருக்கும் நீங்கள் கருகின்ற கட்டிடம், உறுதியாக இருக்கும் அதிலும் உறுதியாக இருக்கும். சரியா? அப்ப உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால் நீங்கள் சரியான கம்பியை பயன்படுத்த வேண்டும். அதான் நான் சொல்றது மெல்லா கியூஎஸ்டி கம்பிகள், மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே. சரிதானே? சரி. அதே போல சுயாதீன ஊடக வலைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற வேலைத்திட்டம் டேக் கேர் வேலைத்திட்டம். ஆக டேக் கேர் வேலைத்திட்டம் மூலமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வு திட்ட நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் நேரடியாக ஜனாதிபதியின் கண்காணிப்பின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் பாத்தீங்கன்னு சொன்னா அங்குரம்பேட்டிய நாரந்தினிய மத்திய மகாவித்யாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது அங்கிருந்து எங்களுடைய அழைப்பின் வழியாக விஜய் இணைந்து கொள்கிறார். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஷ். வசந்தம் சொந்தங்களுக்கு இனிமையான மீண்டும் ஒரு காலை பொழுது வணக்கத்தை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் எங்களுடைய டேக் கேர் அப்படின்ற ஒரு வேலை திட்டம் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிராதீன ஊடக வலையமைப்பின் அனைத்து அலைவரிசைகளும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டம் நாடுபூராகவும் உள்ள பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டி இந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் அதன் வெற்றிகரமான 24வது வேலை திட்டம் கம்புரப்பிட்டிய வித்தகிய தேசிய பாடசாலையில் எங்களுடைய வேலை திட்டமானது மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாள் இந்த கம்புரப்பிட்டிய கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த கம்புரப்பிட்டிய பிரதேசத்தை பொறுத்தவரையில், நகரை பொறுத்தவரையில் அதிகமான மழையோடு கூடிய காலநிலை இருக்கிறது. இருந்தாலும் பாடசாலை மாணவர்கள், ஏராளமானவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். சுமார் 650 அதிகமான பாடசாலை மாணவர்கள் பிற பாடசாலைகளிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல நாரந்தனிய எங்களுடைய மகாவித்யாலயத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலையிட்டத்தை நாங்கள் காலை பொழுதில் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாள் காலை பொழுது கம்புரப்பிட்டிய பிரதான பஸ் தரிப்பு நிலையத்துக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக ஒரு வீதி நாடகத்தை அரங்கேற்றி இருந்தோம். போக்குவரத்து போலீசார் நாங்கள் வீதியில் நடக்கும் போது எவ்வாறு நடக்க வேண்டும், வீதியில் விபத்துகள் எவ்வாறு ஏற்படுகிறது, இந்த விபத்துகளுக்கு நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்கிறோம் போன்ற பல விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு நேரடியாக ஒரு நாடகம் மூலமாக மிக தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல 1990 சுகசரிய சேவையை நாங்கள் அவசர தேவையத்தின் போது எவ்வாறு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் எவ்வாறு நாங்கள் அழைக்க வேண்டும் போன்ற பல விடயங்கள், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதே போல இதனைத் தொடர்ந்து நாங்கள் கருத்தரங்கு மூலமாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த போக்குவரத்து சமிஞ்சைகள் சம்பந்தமாகவும், போக்குவரத்து நடைமுறைகள் சம்பந்தமாகவும், போக்குவரத்து வீதி நடைமுறைகள், அதே போல அதில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் நாங்கள் இன்றைய நாளிலும் போக்குவரத்து போலீசார் மூலமாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த தேர

0: திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள் குயின்ஸ் இலங்கை செயலக அதிகாரிகள், கல்வி அமைச்சு, அதே போல இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், இலங்கை போலீசார், 1990 சுகசரிய சேவை, அதே போல இலங்கை முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய காப்புறுதி நிறுவனம் இணைந்திருக்கிறது. இவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டிக்கொண்டு இந்த நாளிலும் வெற்றிகரமான வேலைகளும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த மணி சேனங்களில் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறோம்.
1: நன்றி விஜய்.
0: நன்றி
1: நன்றி. இந்த நாள் பாத்தீங்கன்னா சிறப்பாக அந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தொடர்ந்து மனித கொள்ளுங்க வசனத்தோடு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.

0: ஞாபகப்படுத்தும் இன்றைய நாள். இன்றைய நாள்
1: நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் மட்டும்தான் வழி என்று நினைக்கிறோம். ஆனால் வார்த்தைகள் இல்லாமலேயே எண்ணங்கள் அழகாக பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதற்கு சைகை மொழி ஒரு சிறந்த உதாரணம். இன்றைய தினம் சர்வதேச சைகை மொழிகள் தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் காது கேளாதவர்கள் தங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த சைகை மொழியை பயன்படுத்துகின்றனர். சைகை மொழி என்பது வெறும் கையசைவுகள் அல்ல, அதற்கென்று தனித்துவமான சொற்கள், இலக்கணம் மற்றும் வெளிப்பாட்டு முறைகள் இருக்கின்றன. இந்த நாளின் முக்கிய நோக்கம் சைகை மொழிகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், காது கேளாதவர்களின் உரிமைகள், கல்வி மற்றும் சமூக பங்கேற்பை உறுதி செய்வதன் அவசியத்தை எடுத்து காட்டுவதும் தான். ஒருவரால் பேச முடியவில்லை என்பதற்காக அவருடைய எண்ணங்களும் உணர்வுகளும் குறைவானவை என்று அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் ஒரு சிறிய சைகை கூட மிக பெரிய அன்பையும் புரிதலையும் வெளிப்படுத்திவிடும். அதனால் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் அவர்களுடைய தனித்துவத்தோடு ஏற்றுக்கொள்வோம். தொடர்பு கொள்வதற்கு வார்த்தைகள் மட்டுமல்ல, ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் மனமும் முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். இந்த நாளில் சைகை மொழிகளை பயன்படுத்தும் அனைவரின் உரிமைகளையும் அவர்களின் குரலையும் அவர்களின் தனித்துவத்தையும் மதிப்போம். சைகைகளால் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பளிப்போம். வார்த்தைகள் இல்லாமலும் மனங்களை இணைப்போம்.
0: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்

0: அந்த பாடல் பொற்காலம் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தோய்ந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். சரி, நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய பாத்தீங்கன்னா, அந்த சூரிய வன்சி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சின்ன வயசுல எப்படி விளையாடுறாங்க, அதே மாதிரி நிறைய பேருக்கு குட்டீஸ் பாத்தீங்கன்னா நிறைய திறமைகள், அபரிவிதமான திறமைகள் வைத்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் கொஞ்சம் தான் தட்டி விட்டோம், அப்படியே மேல எழும்பி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரியான திறமைகள் இருக்குது. காரணம், அவங்க நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க, கேக்குறாங்க, சோ நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறாங்க. சோ இப்படியான சிந்தனைகள் எல்லாம் இருக்கிற இந்த குட்டீஸ்களை அதே போல பெரிய பெரிய விஷயங்களாக பார்க்கிற, பெரிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா யோசிக்காம, அதாவது உண்மையில சொல்ல போனா இப்ப இருக்க குட்டீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா யோசிக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றது, வித்தியாசமா யோசிக்கிறாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் விளையாட்டுகளை விட இப்போது யோசிக்கிற விளையாட்டுகளும் சரி, அவர்கள் விளையாடுகிற விளையாட்டுகளும் சரி, ரொம்ப வித்தியாசமா இருக்குது, டெக்னாலஜியா இருக்குது. சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது அவர்கள் இவ்வளவு சிந்திக்கும் போது நாங்களும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. அதுக்காகத்தான் அவர்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் வழங்க வேண்டும். அப்படி வழங்கினாலே அவர்கள் இன்னும் மேலும் எழும்பு போய்விடுவார்கள். அதுக்கு தேவையான முக்கியமாக புரதம், இரும்பு சத்து, அதே போல ஊட்டச்சத்து, மாணவர்கள் மற்றும் மூளை வளர்ச்சி செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம், தெளிவான பார்வை திறன் ஆகிய முக்கியமான 5 வளர்ச்சிகளை உள்ளடக்கியதான் இந்த அங்கபீடியா ப்ரோ MFGM. ஆக வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. ஆக இன்னைக்கு பெருசா யோசிக்கிற இந்த குழந்தைகள் குட்டிகளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டான தயாரிப்பு என்று சொன்னால் அது அங்கபீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பக்கெட்டை பார்க்கும், சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்படுத்துதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நீங்கள் எப்போதும் நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்கள் தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையை சிறந்த வழிகாட்டி என்பதையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். சரி, இந்த விஷயம் எடுக்கும் போது நாங்கள் அந்த போதைப் பொருளுக்கு எதிராக கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் கை கோர்க்க வேண்டும். போதைப் பொருள் என்பது எங்களுடைய நாட்டை இல்லாமல் செய்கின்ற ஒரு வேலையாக இருக்கிறது. ஆக அந்த போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால், இந்த ஹைஸ் போதைப் பொருள், அஷிஷ் போதைப் பொருள், ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் இப்பொழுது நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இது பற்றிய தகவல் தெரிந்தால் 18 18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இப்படிதான் விஷயம் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லிவிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே போல புனர்வாழ்வுக்காக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு உதவ வேண்டும் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க சொன்னால் 19 27 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். ஜனதா ஸ்டீல்ஸ், நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிதானே, மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள், அதே போல உங்களுக்கு தேவையான GIT பைகள், பெயிண்ட் பைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2024 டிசம்பர் முதல் 2025 வரை நவம்பர் வரையிலான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொருட்களையும் இறக்குமதி செய்யாமலே 6 போலி நிறுவனங்கள் மூலமாக தந்தி வழி பணம் பரிமாற்றம் செய்திருக்கிறார். 24.8 பில்லியன் ரூபாய் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக இப்பொழுது கூறப்படுகின்ற ஒரு சந்தேக நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொட்டிக்காவத்தை பகுதியில் வைத்தான் இந்த நிதி குற்ற விசாரணையின் பிரிவில் தான் இவர், இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றி விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதுக்கு ஏன் இவ்வளவு பண்ண அனுப்புறீங்கன்னு சொல்லி பல கேள்விகள். இந்த விசாரணை முடிந்த பிறகு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த போல இந்த காலநிலை ஒரு முறை பார்த்துவிட்டு அடுத்து ஸ்டார் ஆஃப் த டேக்கு நான் போகலாம் என்று நினைக்கின்றேன். டைம் செக் பார்த்துட்டு போகலாம். சரியா, நேரத்தை பார்த்துட்டு போகலாம். நாட்டின் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலேயே மழை பெய்யுதுனா இதுக்கு 100 மில்லிமீட்டருக்கு மதுமா. அதன்படி மேல் சபரகம, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பார்த்தீங்கன்னா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் சொல்லி இப்பொழுது வளிமண்டல வகையில் திணைக்களம் இப்பொழுது சொல்லியிருக்கிறாங்க. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டு இதே வேளை பார்த்தீங்கன்னா நாட்டின் சில பகுதிகளில் விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு, காரணம் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தார். எங்க நாங்கள் அதெல்லாம் இல்லாமல் செய்யறது இல்லையா. அதன்படி நேற்று பிற்பகல் விடுக்கப்பட்டிருந்த இந்த எச்சரிக்கை இன்று பிற்பகல் வரை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி சொல்லி. இதற்கமைய பார்த்தீங்கன்னா கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகி கோரலையும் அதே போல நுரலியா மாவட்டத்தின் அப்பகமுவ நோவுட் கொத்மலை மேற்கு மற்றும் கொத்மலை கிழக்கு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் விடுக்கப்பட்டிருந்த 3 நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க, காலி மாவட்டத்தின் தவளம, நாகோட மற்றும் நெலுவ, கழுத்துறை மாவட்டத்தில் வல்லாவிட்ட, கண்டி மாவட்டத்தில் உடப்பலாத்த மற்றும் கங்கஹில, கோரல, கேகாலை மாவட்டத்தின் தெய்வோவிட்ட, தரணியகல, எட்டியாந்தோட்டு, மாமனல் மற்றும் அரநாயக்க நுவரலியா மாவட்டத்தின் தலவாக்கலை ரத்தனபுரி மாவட்டத்தின் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட இரண்டாம் நிலை மண்சரி அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிற விஷயமும் இப்பொழுது பார்க்கப்படுவதாக. இந்த பிரதேசத்தில் விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் முக்கியமாக பார்க்கும்போது இதனிடையே முதல் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த பகுதிகள் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அங்கு வசிப்பவர்கள் நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் உங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பாறைகள் சரிந்து விடுவதற்கான சாத்தியம் கொண்டிருக்கிறது, மலைகள் இடிந்து விடுவதற்கான சாத்தியம் கொண்டிருக்கிறது. சோ இந்த மாதிரி இடங்களில் நீங்க உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். நேரம் இப்போது 9:45.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
3: நிலா காயும் நேரம் சரணம்.
2: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
4: மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை திரும்பினேன் உயிரே.
2: இதயத்தின் நோக்கியோ

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது நீங்கள் உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதா, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வர மாதிரி சொன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மெல்டோல் எடுத்துக் கொடுங்க. மெல்டோல் எடுத்தீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் இல்லாமல் போயிடும். காரணம் பாத்தீங்கன்னா இந்த மெல்டோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் மட்டும் கூடி கொண்டாக இருக்கிறது. அதே போல இந்த காலையிலேயே நாங்கள் யோசிப்போம், வேலைக்கு போகும்போது தலைவலி காய்ச்சல் வரது என்ன செய்யறது, ஒன்றும் செய்யல, மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்க எல்லாம் சரியாயிரும், நீங்கள் பழைய மாதிரியே நீங்கள் உற்சாகமாக வேலைக்கு போகலாம். மெல்டோல் ஒரு வகையான பாராசிட்டமோல் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது நாங்கள் சொல்ல வேண்டும். அதுபோல ஜனதா ஸ்டீல் மூலமாக நீங்கள் பொருட்களை கொள்முதல் செய்யும் போது ஏராளமான நன்மைகள் இருக்கிறது சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய போக்குவரத்து செலவு மிக மிக மிச்சம். காரணம் என்ன பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்து செலவு ஏன் மிச்சமாக சொன்னால் நீங்கள் ஒரே கூரையின் கீழ் எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி சொன்னால் நீங்கள் கட்டித உபகரணங்கள், நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கான தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்காக போறீங்க. அப்ப ஒரே இடத்துல நீங்க எல்லா வகையான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நீங்கள் களத்தொழில் சார் உபகரணங்கள், அதே போல மற்றும் GIT பைக்கள், பெயிண்ட் பைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதும் அங்கே இருந்தே நீங்க ஒரு வாகனத்தை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். சரிதானே? அப்ப நீங்க கடை கடையா ஏறி நீங்க அலைஞ்சி தரமான பொருட்களை தேடி அலையிறதை விட நீங்க ஒரே கடையில போயிட்டு ஜனதா ஸ்டீல் போனீங்க, தரமான பொருட்கள் அதுதானே முக்கியம். தரமான பொருட்கள், இன்னொரு விஷயம் நியாயமான விலை, ரெண்டுமே இருக்கிறது. சோ ரெண்டுலையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சோ இந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்கள் என்று சொல்லிக்கொண்டு நானும் நிகழ்ச்சி இருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் மிரானமான சொந்தங்கள் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதர்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் அழைப்பின் வழியாகவும் எடுத்துக் கொண்டதர்கள் பேஸ்புக் வழியாகவும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகும் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ். கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும் அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
4: நன்றி புவனேஸ். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: திட்டமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வியட்நாமின் ஹோச்சிமின் சிட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வியட்ஜெட் விமானம் நடுவானில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் நேற்றிரவு அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் உட்பட 143 பேர் வரையில் பயணித்துள்ளனர். முழு அவசர நிலை அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இரவு 10:27 அளவில் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. விமானத்திலிருந்த 143 பேரும் எவ்வித பாதிப்புமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட குஷ் மற்றும் ஹசிஸ் போதைப்பொருள் தொகையொன்று மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது 3 கிலோ 599 கிராம் குஷ் மற்றும் 2 கிலோ 409 கிராம் ஹசிஸ் போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர் ஒருவரிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சர்வதேச சந்தையில் மசகெண்ணெய் விலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. பிரண்ட் ரக மசகெண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை தற்போது 99 அமெரிக்க டாலருக்கும் கீழ் சரிவடைந்துள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்னர் சுமார் 110 டாலராக காணப்பட்ட பிரண்ட் ரக எண்ணெய் விலை தற்போது 100 டாலருக்கும் கீழ் குறைவடைந்துள்ளது. இதேவேளை WTI ரக மசகெண்ணெய் விலையும் 90 டாலருக்கும் கீழ் சரிவடைந்துள்ளது. கடந்த வாரம் 105 டாலருக்கும் அதிகமாக காணப்பட்ட நிலையில் தற்போது குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி பதிவாகியுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம் நிமிர்ந்த நடை.

0: வேதனை இல்லாத மனிதர்கள் யார் தான் இருக்கிறார்கள் இல்லையா? அதுதான் எங்களை சூழ்ந்து கொண்டு தானாகவே வந்து சேர்ந்துருதே. நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தாலும் கூட, இல்லாட்டி ஏதோ ஒரு யோசனையில போனாலும் கூட, எங்களை அறியாமலேயே நம்ம சோர்வாயிரம் ஆயிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்கள் சோகத்தை தணிக்க ஏதோ ஒரு மருந்து தேவை இல்லையா? அந்த மருந்தாய் ராகம் சுகமானது உங்களை வந்தடைய இருக்கின்றது. இப்போ நிகழ்ச்சியில் சிங்களடையிலிருந்து குமார், வணக்கம்.
1: வணக்கம் சிவா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: அருமையான பாடல் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், ஆரம்ப பாடல்.
0: அப்படியா? சரி, உங்களுக்கு சோக பாடல் ஏன் பிடிக்கும்?
1: சோக பாடல் எண்பத்தி ரெண்டு வந்த பாடல், அனைத்தும் அருமையான பாடல். அது வந்து பாடல் முழுவதும்
0: அது எனக்கு என்னமோ என்ன மாயமோ என்ன எப்படி சொல்றதோ தெரியல, அது அதுவா ஈர்த்து ஈர்த்துது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சரி குமார், நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: தாகம் சுகமானது கேட்டுக்கொண்டு அனைத்து உள்ளங்களுக்காக உங்களுக்காக.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தவைக்கே
1: நன்றி.

சுகம் சுகமானது கேட்டால் இதமானது கேக்குதா கேக்குதா. இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் கிருபா, இப்படி இருக்கிறீங்க. நான் செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. கொழும்பு 14 இருந்து முந்தாஜ் பேகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு சேலம் சிவா வந்திருக்கின்றார். முகமது சாலி மருதமொழியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளவு இந்த கலையிலிருந்து அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் மனோகரன் இணைந்திருக்கின்றேன் கடுவலையிலிருந்து. இன்னும் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். அக்கறைப்பற்று ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சுருதியின் குறிப்பிடுகிறது. இவ்வளே செல்வ சின்னதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். அன்பான காலநீர வணக்கம் கிருபானா, நானும் வசந்தத்தோடு இணைந்திருக்கின்றேன். இனி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். வணக்கம் அண்ணா, பிடிக்கிறீங்க? நான் மருதமுனையிலிருந்து முனாஸ் இணைந்திருக்கின்றேன். அன்பு மனைவி ரிஃபானா மற்றும் மகன் ரிஃபாத் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வெள்ளவத்தையில ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக நந்தகுமார் குறிப்பிடுகிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா இணைந்திருக்கிறது. இவர்களை அந்தோணி ஜூட் வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கொழும்பு 15 சுதாகரன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் சந்திரகுமார் நடந்திருக்கின்றேன். அவிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்திரா மற்றும் துஷாந்தன் திவாகரன் தனுஷன் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு ஃபைரோஸ் வந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் நாவலப்பட்டியிலிருந்து ஜைலு இணைந்திருக்கிறேன். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவ்வளவு அப்துல் காதர் வந்திருக்கின்றார் அக்கரைப்பற்றிலிருந்து. அதே போன்று கருப்பையா பிள்ளை இருந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள் எட்டியாந்தோட்டையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஃபாய்சர் குறிப்பிட்டுகின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? புதன்கிழமை சோகம் இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். மட்டக்கிழப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. மங்கையரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றார். லிந்துளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை திருகோணமலையிலிருந்து லோச்சி வந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கிண்ணியாவிலிருந்து நசூர் இணைந்திருக்கிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள் நான் நம்பிக்கை கிராமத்திலிருந்து ஹரல் சந்திரா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பசரையூரிலிருந்து பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா ஸ்டீஃபன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரியிலிருந்து மொரீன் வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகளை தந்து கொடுக்கிறீங்க கிருபா. என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 10:32 ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ வெஸ்டர்ன் ராஜா வணக்கம்.
1: அன்பான காலை நேரம் வணக்கம்.
0: எப்படி உற்சாகமா வந்திருக்கீங்க? அந்த பாடலை
1: கேட்கிறது
0: நமக்கு நாமளே பேசிக் கொண்டிருக்க வேண்டியதுதான். பாக்குறவன் என்னடா இவன் இவனுக்குள்ளயே பேசிட்டு இருக்கானே. சரி சொல்லுங்க. பாதி ஒன்ற ஒன்றால
1: அருமையான
0: நம்ம அடிபட்ட அந்த சோகத்தை காட்டியா இருக்கிற காயம் என்ன?

0: ரொம்ப நன்றி. சொல்லுங்க ராஜா, நிகழ்ச்சியில வந்து நீங்க இந்த நேரம் என்ன பாடல பாடலாம்னு நினைக்கிறீங்க?
1: ஒரு 2 வரி மட்டும் பாடி காட்டுறீங்க.
0: கேக்குறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், மக்களும் தயாரா இருக்கிறாங்க.
1: தாரமான நாள் முதல், தாரமான நாள் முதல் என் தாயும் நீயும் துன்பமா ஊரும் உறங்கி போனது, எங்கோ சொல்றும் முன்ன தேடுது கானமயிலை உன்னா திரிஞ்சி தவிச்சி வாழுறே, திரிஞ்சி தவிச்சி வாழுறே. நன்றி ப்ரோ.
0: பாருங்களேன், ரொம்ப பிரிஞ்சு ரொம்ப சோகமா இருக்கிறீங்க. இணைந்து பகிர்ந்து கொள்றதுக்கு இருக்கீங்க
1: உங்களோட மட்டும்தான், நீங்கள் நானும் இணைஞ்சு வசந்த உறவுகள் தான் கேட்போம்.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நன்றி.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக் கொடுக்கிற இந்த நேரம் நீங்களும் கூட நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். 0112-71-50 வழியாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஜமுனா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா. நீங்க பேசினாச்சு?
0: ஆ, நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சொல்லுங்க, அதாவது சோக பாடல் உங்கள் மனதை எப்படி ஆக்கிரமிக்கிறது?
1: சோக பாடல்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பாடல்களும் அருமையா இருக்கு. நேற்று முகநூல்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: அப்படியா? நேற்று தான் பாத்தீங்களோ?
1: ஆமாண்ணா.
0: சரி, சொல்லுங்க. அப்ப நீங்க இந்த நேரம் என்ன பாடல எங்களுக்கு பாடி காட்டுறதா இருக்கிறீங்க?
1: பாடுறீங்கண்ணா.

0: அருமையான பாடலை ரொம்ப ஆழமா யோசிச்சு நிதானமா பாடுறீங்க. என்ன யமுனா, சரி இப்ப எல்லாருடைய சேர்ந்து நல்லதொரு பாடல் கேட்போம். என்ன?
1: ஆமாங்கண்ணா.

சாந்தியும் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடலை சுமந்து வரும் நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெருபான்னா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். நசார் வந்திருக்கின்றார், பேர்வளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. ரிஃபாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அருமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நானோயாவிலிருந்து சுதன் நடந்திருக்கிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்களை நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்க. கல்முனையிலிருந்து ஜனா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பண்டாரவளை எல்லையிலிருந்து மீனகை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. ஹாப்டன் நவீன் வந்திருக்கின்றார், இனிமையான சோக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹெவலக் ரோட் டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஆனந்த் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈராவூர்லிருந்து சுதர்சன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன்னா இன்னைய நிகழ்ச்சியை நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவ்வளவு ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து எஸ் பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க, சோகமும் சுகமாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் இணைந்திருக்கின்றார். நீர்குளம்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சாந்தாவிற்காக வேண்டி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். சாந்தகுமார் இணைந்திருக்கின்றார், உரும்புராயிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்பவும் பிடித்தமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. காண மகிழே உன்னை நான் பிரிந்து, அந்த பாடல் ரொம்பவும் பிடித்த பாடல் அண்ணா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சிராஜ் வந்திருக்கின்றார், அருமையான பாடல் தெரிவுகள், சோகமும் இனிதாக்கி கொண்டிருக்கிறது, அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறேன். இதேவேளை அண்ணா எப்படி இருக்கிறீங்க, இன்னும் நிகழ்ச்சியில் நினைத்த நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். காளிமுத்து மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இதேவேளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சஞ்சனா வந்துக்கிறாங்க, பைசூர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும், ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ரஞ்சனி எழுந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் மூதூர் பிரிதோஸ் எழுந்திருக்கின்றேன், ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஞான முருகன் வந்திருக்கின்றார், நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை அரசன் வந்திருக்கின்றார், அண்ணா ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஜமுனா எழுந்திருப்பதாக குறிப்பிடுகிறாங்க. சரீஃபா எழுந்துக்கிறாங்க, நிக்கவரட்டியவிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய சுகீஸ்வர பண்டார அக்டோபர் 7 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியின் நீந்த ஊர் மாட்டுப்பள்ளி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது அவரது ஆடை மோட்டார் சைக்கிளின் பின் சக்கரத்தில் சிக்கியதால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 26 மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நீந்தவூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா, டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து நாடுகளுக்கிடையே புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடருக்கு இணைவாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப், டென்மார்க் பிரதமர் மேட்ரே பிரெட்ரிக்சன் மற்றும் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் பிரெட்ரிக் நீல்சன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். அத்துடன் கிரீன்லாந்தில் தரை, வான் மற்றும் கடல் வழியாக அமெரிக்க ராணுவத்திற்கு விரிவான அணுகல் உரிமைகளும் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த ஒப்பந்தத்தினால் கிரீன்லாந்தின் மீதான டென்மார்க்கின் இறையாண்மையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில். வணக்கம்.
1: வணக்கம் கிருபாலன்.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. சோக பாடல் அவ்வளவு தூரத்துக்கு வேகப்படுத்தி விட்டதா? சியாம், இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? இப்ப அதே இடத்துலதான் இருக்கிறீங்க? இப்ப வேற ஒரு இடத்துக்கு பயணம் வேற இல்ல? அப்படித்தானே? சரி, உங்க ஆபீஸ்ல ரொம்ப சத்தமா எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. வசந்தம்,
1: சொல்ல முடியாது, சந்தோஷத்துல இருக்கேன்.
0: அப்படியோ? சரி சொல்லுங்க. இந்த நேரம் ஜியாம், நீங்க என்ன பாடல பாடுறதா இருக்கிறீங்க?
1: எனக்கு பாட முடிஞ்சா நீங்க நிகழ்ச்சி செய்யலாம். பேரும்
0: எவ்வளவு குதூகலமா பேசுறீங்க. அப்ப நீங்க பாடுனா கூட கேட்கலாமே.
1: இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாடிச்சு கொடுக்கணும்.
0: அப்படியா? சரி,
1: இப்ப எனக்கு திருமான சோபால நிகழ்ச்சியில எனக்கு ஒரு விருப்பத்துக்குரிய பாடல் ஒன்று வேணும்.
0: என்ன பாடல்?
1: ஒரு ஊமையின் ராகம் படத்துல மனமெந்தம் நாட்டிய மேடை.
0: ஓஹோ, ஏன் இப்ப அந்த நாட்டியத்துல விட்டுட்டீங்க?
1: இல்ல, அது நீண்ட காலமா உங்களோட நிகழ்ச்சியில நான் கேட்டதா எனக்கு தெரியல.
0: அடிக்கடி போட்டிருக்கிறேன்.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, நானும் கேட்டுதான் சந்தர்ப்பம் வரையில. சரி, அந்த பாடலை முடிஞ்சா நேற்று போடுங்க. இப்போ நேற்று கேட்கறதுக்கு எங்கட விஜய சுந்தர மன்னன், மயிலன் தம்பி இருக்கிறார், லோரன்ஸ், மைந்தன், ரசீது, கிருதாக்கா, ஆர்என் தேசாய், யோருவன், ஜெயச்சந்திரன், எல்லாம் நேற்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க.
0: சரி, எல்லாருக்கும் வேண்டிய
1: மத சிறுமான எங்களை ஒரு சகோதர பேர்த்தியை கொண்டாட்ட
0: நேற்று
1: அவரது பேர்த்தியையும் உங்களை செலிப்ரேட் பண்றேன்.
0: சியாம், நீங்க குறிப்பிட்ட உங்களுடைய சகோதரன் ஜியாத், அவருக்கு என்ன பேர்
1: சொன்னீங்க?
0: அவரையும் வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி நீங்கள் விரும்பிய பாடல் இதோ. நன்றி, நிகழ்ச்சியில் இருந்து பேசுகிறேன்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டு இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெருபா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். ஓல்கோட் மாவட்டம் மேக்மிலன் புத்தகசாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்து நர்மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எஃப்னா ஹாஸ்பிட்டல் இருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஃபர்சாத் வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபானா, ரொம்ப சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது, நேரமும் போவது தெரியுதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். சரி, இதுவாக இருந்தாலும் நமக்கு பலருக்கு நேரம் போகிறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சிலருக்கு ஐயையோ இப்படி போயிருச்சே நேரம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய நேரம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் அப்படியே உங்களோட வசந்தம் இருக்குது. இப்போ எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். பிரியலால் வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தர்சினி வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சின்ன சின்ன ரோஜா பூவை பாடலில் இருந்து ரொம்ப சோகத்தில் இதமாக தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நாயகனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் எடுத்து நடத்துகிற பாடல் வேண்டும் கிருபா அப்படின்னு சொல்லி ஹெரோலின் ஆகாஸ் குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் குறிப்பிட்டுகிறாங்க. அதே போன்று வினு வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கழுதாவளையிலிருந்து. ஜீவ பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நஸ்லியா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் வேர்வலையிலிருந்து ரம்ஜான் நடந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை

என்கிற வேணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்ல ஒரு பாடல் தாருங்கள். புதலாவையிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு அண்ணா வணக்கம், நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கின்றேன். மனதுக்கு இதமான சோக பாடல்கள் என்னையும் நிகழ்ச்சி நினைத்து பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை லதா நித்து வந்துக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். சத்தார் வந்திருக்கின்றார் நட்பட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கின்றார் தூத்துக்குடியிலிருந்து. வணக்கம் அண்ணா, நான் மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் குறிப்பிடுகிறது. இவளை ஏராவூர்ல இருந்து தாசன் பிரியா வந்துக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க, பாடல போட்டு அசத்துறீங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது. யாரு சாந்தகுமார் இருந்திருக்கின்றார். பாலா வந்துக்கிறாங்க, நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அன்வர் இருந்திருக்கின்றார். ஆமஸ்ட் லங்கா ஹோட்டல்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 101.6 மற்றும் 101.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:34. இப்போ நிகழ்ச்சியில் பஞ்சலிங்கம், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. பஞ்சலிங்கம் இதற்கு முதல் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில பேசி இருக்கீங்களா?
1: இல்ல, ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு இதுதான் முதல் தடவை. ஆனா இதுல வசந்த நிலாவில தொடர்ந்து ஒரே தொடர்பில் இருப்பேன், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு. ஆனா முதல் கண் வசந்தம் எஃப்எம்க்கும் அதில் வந்து ஒளிபரப்பாகும் அன்பான அறிவிப்பாளர்களுக்கும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் வசந்த நிலா மற்றும் இந்த விஜயராகம் மற்றது ராகம் தேடும் அந்த நிகழ்ச்சியை நான் விரும்பி கேட்பது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி அன்பான அறிவிப்பாளர்கள் பாடல்களை தொகுத்து வழங்குவதோ தனி ஒரு சிறப்பு.
0: நம்மளோட பேசிட்டு இருந்தாவே அரைவாசி பிரச்சனை முடியுது.
1: அறிவிப்பாளர்
0: இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: வளமை கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும், மற்றும் எனது மனைவி லட்சுமி, மகள் சுதேந்திரி, மகன் பத்மராஜ், மற்றது கஜேந்திரி, ரணிதா, இவர்களுக்காக நான் பாடல் உங்கள்கிட்ட சேர்க்க தேவையில்லை. ஏன்டா மனசுக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை நீங்க தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது போன்ற பாடல்களை ஒளிபரப்பினால் மேலும் மேலும் கேட்டு நான் சந்தோஷப்படுவேன்.
0: நான் இந்த பாட்டுல வந்து இந்த விஷயங்களை பேசிட்டு போறேன்ப்பா, நீங்க தர்ற பாட்டு வேற லெவல் அப்பா.
1: லெவல் லெவல் உண்மை உண்மை உண்மை.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தவைக்கு பஞ்சலிங்க.
1: நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் 11:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.
5: பொருளாதாரமோ பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடம் இருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்கு கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
6: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

கொஞ்ச கொஞ்ச பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம் நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க முத்துரத்தினம் சிந்துமித்தினம் அன்னை.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடல்களை கேட்டுக்கொண்டு நேரம் பூநாகலையிலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கின்றார். கிருபாண்ணா வணக்கம், ரொம்ப இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவர்களை வெள்ளவத்தையிலிருந்து தனுஷ் கோடி வந்திருக்கிறாங்க, எட்டம்பலவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நோவூடிலிருந்து சிவா வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி. லோகநாதன் வந்திருக்கின்றார், அஞ்சனா அபார்ட்மெண்ட்ல இருந்தே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஆளுச்சு மாவட்டத்திலிருந்து இந்த நேரம் தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பேர்னட்ஸா வந்துக்கிறாங்க, என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆரையம்பதி இதயரத்தினம் இணைந்திருக்கின்றார். கிருபாண்ணா ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாட்டு தலைவா, இனிமையாக உள்ளது உங்கள் பாடல் தெரிவுகள், மனதுக்கு சுகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறது, இவளை இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரோஜா குறிப்பிடுகிறாங்க. ஸ்ரீராம் வந்திருக்கின்றார், பரமக்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹரோலினா ஹரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க, அத்தனை பாடல்களும் இனிமை சுகம், அதுதான் ராகம் சுகமானது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அவங்களே மர்சுகா ஜுனாய்டு வந்துக்கிறாங்க, என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை சசிகலா வந்துக்கிறாங்க, ஆறுமுகம் ரமேஷ் இருந்திருக்கின்றார், ஊர்குடவத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கெருபா, அப்படி இருக்கிறீங்க, என்னை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சாமி வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான சோக பாடல்களின் இறுதி நேயராக இப்போ இணைந்திருக்கின்றார் சாந்தா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? அப்படியா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் அப்படியா? சோகப்பாடலை கேட்டால் சோகம் தீந்திரம். ஆமா, அடிக்கடி சொல்லுவாங்க முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அத மாதிரி சோக பாடலை கேட்ட உடனே சோகம் இல்லாம போகுது. சரி சொல்லுங்க. இப்ப வந்து இப்ப ஒலித்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்ன பாடல்? நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்த பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சாந்தா?
1: வசந்த
0: நேரம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கே.
1: நன்றி.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தல் ரொஃபினா அவரோடு இணைந்து அபுலாசன் வருவாரோ இல்லையோ தெரியல. வரும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கம் நேர்களே.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: தீவிரமடையும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இன்றும் பலத்த மழைக்கான சாத்தியம். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவுக்கும் பிரதமருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை. தேங்காய் எண்ணெய் விற்பனையில் இடம்பெறும் கலப்படத்தை தடுக்க புதிய வழிமுறை. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான புதிய சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியீடு. இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகார சபையின் போலீஸ் அதிகாரிகள் இலங்கைக்கு. சர்வதேச சந்தையில் மசகெண்ணெய் விலையில் வீழ்ச்சி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்இன் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு வடகிழக்கே வடமேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இதன் நேரடி தாக்கம் இலங்கைக்கு இல்லாவிட்டாலும் இதன் காற்று சுழற்சி காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை கொண்ட வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேநேரம் சில பகுதிகளில் மணித்தியாளத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின்போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே காங்கேசன் துறை முதல் புத்தளம், கொழும்பு, காலியூடாக ஹம்பந்தோட்டை வரையிலான கடற்பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை முதல் காங்கேசன் துறை, மன்னார் ஊடாக சிலாபம் வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் கடற்பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் எவன் பப்பஜார்ஜியோ தலைமையிலான பிரதிநிதிகள் குழு பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரியவை நேற்று பாராளுமன்றத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதியமைப்பின் கீழ் முன்னெடுக்கப்படும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் 7வது மதிப்பாய்வு தொடர்பிலும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சவால்களுக்கு மத்தியிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அப்பால் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்க சர்வதேச நாணய நிதியம் முன்வந்திருப்பதற்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். இதனிடையே ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் மற்றும் சொத்து பிரகடனங்கள் தொடர்பான தகவல்களின் தனி உரிமை மற்றும் வெளிப்படைத்தன்மையை பேணுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஆயிரத்து 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 18 திகதியிடப்பட்ட வர்த்தமானி செப்டம்பர் 22 திகதி வெளியிடப்பட்டுள்ளது. புதிய சட்டம் மூலம் பயங்கரவாத குற்றங்கள், கைது, தடுப்பு காவல், விசாரணை மற்றும் வழக்கு தொடர்பு தொடர்பான புதிய சட்ட ஏற்பாடுகளை முன்மொழிகிறது. இதன்படி பயங்கரவாத செயலால் மரணம் ஏற்பட்டால் ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். ஏனைய பயங்கரவாத குற்றங்களுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், 2 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படலாம். இதேவேளை பயங்கரவாத செயல்களுக்கு முயற்சி செய்தல், சதி செய்தல் மற்றும் அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடுதல் ஆகியவையும் குற்றங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. தடை செய்யப்பட்ட அமைப்புகளில் ஆட்சேர்ப்பு, நிதியுதவி, பயிற்சி அல்லது வேறு வகையில் உதவுதல் உள்ளிட்ட செயல்களுக்கு 15 வருடங்கள் வரை சிறை தண்டனையும் 1.5 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை விளை போராட்டங்கள், வேலை நிறுத்தங்கள், தொழிற்சங்க நடவடிக்கைகள், கருத்து வெளிப்பாடு, அரசியல் விமர்சனம், ஊடகப் பணிகள், கல்வி மற்றும் ஆய்வு நடவடிக்கைகள் போன்றவை தாமாகவே பயங்கரவாத குற்றங்களாக கருதப்படாதெனவும் சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு கைது செய்யப்பட்ட காரணம் மற்றும் சட்டத்தரணியை அணுகும் உரிமை தொடர்பில் அறிவிக்கப்பட வேண்டும். பொதுவாக கைது செய்யப்பட்ட 48 மணி நேரத்திற்குள் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பு காவல் உத்தரவுகள் தொடர்பில் மீளாய்வு செய்ய சுயாதீன மீளாய்வு குழு ஒன்றை அமைக்கவும் சட்டமூலம் முன்மொழிகின்றது. சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் நீண்டகாலமாக நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு பதிலாக புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட கட்டமைப்பு அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் நகர்ப்புற போக்குவரத்து சேவையை திறம்பட முன்னெடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட லாங்கா மெட்ரோ டிரான்ஷிட் நிறுவனத்திற்கு மேலும் 35 பேர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான நியமன கடிதங்கள் நேற்றைய தினம் வழங்கப்பட்டன. புதிய நியமனங்களில் 14 மெட்ரோ பஸ் சாரதிகள், 18 நடத்துனர்கள், 2 மேற்பார்வையாளர்கள் மற்றும் 1 மின் தொழில்நுட்பவியலாளர் என்போர் அடங்குகின்றனர். புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் மெட்ரோ டிப்போக்களை அடிப்படையாக கொண்டு இயங்கும் 7 மெட்ரோ பஸ் வழித்தடங்களில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தலைமையில் பத்திரமுள்ள சுக்குருபாய கட்டிடத்தில் வைத்து வழங்கப்பட்டன. பொதியிடப்படாத தேங்காய் எண்ணெய் விற்பனையை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கோப் குழுவின் உபக்குழு முன்னிலையில் கருத்து தெரிவிக்கும் போதே அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் நாயகம் சமந்தா கருணாரத்ன இதனை தெரிவித்துள்ளார். தேங்காய் எண்ணெயில் இடம்பெறும் கலப்பிடத்தை தடுக்கும் வகையில் விரைவில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எதிர்காலத்தில் தேங்காய் எண்ணெயை பொதியிட்டு மாத்திரமே விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பொதிகளில் தயாரிப்பு பெயர், எடை, விலை, காலாவதி, திகதி, தொகுதி இலக்கம் மற்றும் உற்பத்தியாளர் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார அக்டோபர் மாதம் 7 தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்கள் 2 ஒரே நேரத்தில் பணியாற்றி சம்பளம் பெற்றதன் மூலம் 22 கோடி ரூபாவுக்கும் அதிகமான அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக சுகீஸ்வர பண்டார மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தந்தி பரிமாற்றங்கள் மூலம் சுமார் 24.8 பில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயங்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு பரிமாற்றிய குற்றச்சாட்டில் ஒருவர் கொட்டிகாவத்து பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு டிசம்பர் முதல் 2025 நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இந்த நிதி பரிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கைக்கு எந்தவொரு பொருளும் இறக்குமதி செய்யப்படாமல் பணம் வெளிநாட்டு கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியின் நிந்தவோர் மாட்டுப்பளை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது அவரது ஆடை மோட்டார் சைக்கிளின் பின் சக்கரத்தில் சிக்கியதால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 26 வயதான மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிந்தவூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகார சபையின் போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே சர்வதேச ரீதியில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் இதன் மூலம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சபையின் பணிப்பாளர் நாயகமும் இன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளார். போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய மற்றும் இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் தலைமையில் இன்று கொழும்பில் விசேட வேலைத்திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரு நாடுகளிலும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு எதிர்காலத்தில் பயிற்சிகளை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக இரு நாடுகளுக்கும் இடையில் புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதே இதன் பிரதான நோக்கம் என தெரிவிக்கப்பட்டது. வருகை தரும் இந்திய அதிகாரிகள் இலங்கை போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து நாட்டில் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை முற்றாக ஒழிப்பதற்கும் தேவையான கூட்டு வேலை திட்டம் ஒன்றை எதிர்காலத்தில் முன்னெடுக்க உள்ளனர். சுமார் 10 இந்திய அதிகாரிகள் இவ்வாறு நாட்டுக்கு வருகை தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட குஷ் மற்றும் ஹசீஸ் போதைப்பொருள் தொகையொன்று மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது 3 கிலோ 599 கிராம் குஷ் மற்றும் 2 கிலோ 409 கிராம் ஹசீஸ் போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர் ஒருவரிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா, டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து இடையே புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்திற்கு இணையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், டென்மார்க் பிரதமர் மேட்ரோ பிரெட்ரிக்சன் மற்றும் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் பிராட்ரிக் நீல்சன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். அத்துடன் கிரீன்லாந்தின் தரை, வான் மற்றும் கடல் வழியாக அமெரிக்க ராணுவத்திற்கு விரிவான அணுகல் உரிமைகளும் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த ஒப்பந்தத்தால் கிரீன்லாந்தின் மீதான டென்மார்க்கின் இறையாண்மையில் எந்த மாற்றமும் ஏற்படாதென தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இங்கிலாந்து அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான 36 வயதுடைய மார்க் வூட் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 2015 சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான அவர் இங்கிலாந்து அணியின் 2 உலகக்கிண்ண வெற்றிகளிலும் முக்கிய பங்காற்றியுள்ளார். 71 போட்டிகளில் 80 விக்கெட்டுகளையும் 38 T20 போட்டிகளில் 54 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ள மார்க் வூட் டெஸ்ட் போட்டிகளில் 38 போட்டிகளில் 119 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். 2019 உலகக்கிண்ணம் மற்றும் 2022 T20 உலகக்கிண்ணத்தை வென்ற இங்கிலாந்து அணிகளிலும் அவர் இடம்பெற்றிருந்தமை சிறப்பம்சமாகும். தனது ஒப்பந்தம் நிறைவடையும் இந்த தருணம் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு இயல்பான நேரமாக கருதியதனால் தான் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக மார்க் வூட் தெரிவித்துள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: தீவிரமடையும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இன்றும் பலத்த மழைக்கான சாத்தியம். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவுக்கும் பிரதமருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை. தேங்காய் எண்ணெய் விற்பனையில் இடம்பெறும் கலப்படத்தை தடுக்க புதிய வழிமுறை. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான புதிய சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியீடு. இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அதிகார சபையின் போலீஸ் அதிகாரிகள் இலங்கைக்கு. இத்துடன் வசந்த எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேர்களின் தெரிவியல் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வஸ்தம் எஃப்எம் நேரிப்பு இப்போது 12:23 ஆகின்றது. மற்றும் ஒரு புத்தம் புதிய நாள்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களோடு இன்றைய பொழுது உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ரொம்ப கூலான ஒரு நாள்ல கூட. எனவே சந்தோஷமாக சூப்பர் ஹிட் பாடல்களை தொடர்ச்சியாக 3 மணி வரைக்கும் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நீங்க இப்பொழுது முதல் கால் பண்ணலாம். 0121 அல்லது 0121 கால் பண்ணுங்க. எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியின் பயிலாக நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: செல்வா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் 12:27 இந்த நேரம் பாலகிருஷ்ணகுமாரி அழைப்பில் வெயிட் பண்றாங்க நிகழ்ச்சியின் முதல் நேரம் எங்களோட பேசுறதுக்காக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்புறம் சொல்லுங்க, லைஃப் எல்லாம் அப்படி போகுது? சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்ன கறி சமைக்கிறீங்க? ஒரு கறி மட்டும் தான்
1: இன்னைக்கு?
0: சரி ஓகே, கலக்கலப்பா சிறுசிறுப்பா வேலை செய்யுங்க. ஓகே ஓகே, சந்தோஷம். அடுத்த பாடல் யாருக்காக?
1: மகள் சுகதிக்காகவும், மருமைய சுரேஷ்குமாருக்காகவும், மகள் சுதர்சனுக்காகவும், மருமக ஜிமிஸ்பர் தேர்ந்தெடுத்துக்காக, பேர பிள்ளைகளுக்காக, பேத்திக்காகவும், அருண்மணி அம்மாவுக்காகவும், இந்திய ரவிக்காகவும் வசதப்பம் அனைவரும் அணிந்திருக்கு. என்கிட்ட ஒரு சேர்ந்து சொல்ற

0: ட்ரை பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் வந்து லைன் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு உண்மையை சொல்லிருக்கீங்க, அது வரையும் சந்தோஷம். சரி ஓகே ஓகே, சந்தோஷம் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. நன்றி
1: நன்றி நன்றி.

0: அன்புடன் தெரிவித்துக்காக நடைபெற்ற சூப்பரான பாடலில் ஒழித்து வைந்தது நேரம் இப்போது 12:42. புதுகலமாக வசதி மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர புதுகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம். அப்போதுள்ள பக்கம் போயிட்டு வரலாம். ஜமுனா இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மக்களா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுபகா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க ஜமுனா, பொழுதெல்லாம் எப்படி போகுது வீட்டுல? என்று
1: நல்லா போகுதுங்கக்கா, வசந்தத்தோடு தான் போகுதுக்கா.
0: வசந்தமா போயிட்டு இருக்குன்னு ஒரே பதில சொல்லணும்.
1: ஆமாக்கா.
0: சரி, ஓகே ஜமுனா, அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம். மேரி பண்ணிட்டீங்களா? வீட்டுல இருக்கிறீங்களா? என்ன செய்றீங்க?
1: மேரி பண்ணிட்டீங்களா? ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க.
0: அவங்களுடைய பொழுது போயிட்டு இருக்கு. அப்படியா? சரி, ஓகே ஓகே, சூப்பர். சமைச்சிட்டீங்களா?
1: இப்பதான் ஆயிட்டு இருக்கு.
0: அப்படியா? சரிமா, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, அண்மையில என்ன திரைப்படம் பாத்தீங்க ஜமுனா?
1: இப்படிக்கு எந்த படமுமே பாக்கலக்கா,
0: டைம் இல்லைன்னு சொல்றீங்க.
1: ஆமாங்கக்கா.
0: சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக?
1: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும், கணவர் ரவிச்சந்திரனுக்காகவும், பிள்ளைகளுக்காகவும் கேப்போக்கா.
0: சரி, ரொம்ப நன்றி ஜமுனா.
1: நன்றி.
0: தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. நேரம் 12:43.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: ஆதித்தருளகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
4: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
5: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: வசந்தம் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 3 புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நியமித்துள்ளார். யாழ் மாவட்ட நீதிபதி பெருமாள் சிவக்குமார், நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஆனந்தி கனகரத்னம் மற்றும் கொழும்பு மாவட்ட நீதிபதி ஞானேச லலித் கண்ணங்கர் ஆகியோரை புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையில் வரிமுறையை மேலும் திறம்படவும் நியாயமானதாகவும் மாற்றுவதற்கான இடைக்கால வருவாய் மூலோபாயம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது முக்கியம் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழு தலைவர் எவான் பாப்பஜார்ஜியோ தெரிவித்துள்ளார். வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரித்து வரி வலையமைப்பை விரிதப்படுத்துவதுடன் தேவையற்ற வரி விலக்குகள் மற்றும் சலுகைகளை மறுசீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தோனேஷியாவின் வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக பரவும் நச்சுப்புகையினால் சுவாச பிரச்சினைகளுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 174,694 அதிகரித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கடுமையான சுவாச தொற்று நோய்கள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் 40,000 அதிகமானோர் சிறுவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி.

0: என்ன
1: விசேஷம்?
0: சரித்திர பிரசித்தி பெற்ற திரு திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று மாலை வனவாச திருவிழா, நாளை தவநிலை திருவிழா, நாளை மறுதினம் தீ மிதிப்பு நிகழ்வு நிகழ இருக்கின்றது.
1: சரி, ஓகே, அப்ப நீங்களும் போறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஓகே, அப்புறம் சொல்லுங்க ஹரோல் சந்திரா, இன்று வேலையா?
0: வேலையில் தான் இருக்கிறேன்.
1: சரி, வேலையில இருக்கிறீங்க, ஒர்க் எல்லாம் அப்படி சுறுசுறுப்பா போகுதா? ரொம்ப போரிங்கா இருக்கா என்று?
0: அதுக்குத்தான் எங்களது வசதி.
1: ஆமா, இந்த பதில நான் எதிர்பார்த்து கேட்டேன். கண்டிப்பா. சரி, தொடர்ந்து சூப்பரான பாடல்கள் உங்களை மகிழ்விக்கும். சரியா,
0: பாடலை கேட்பதற்கு பெரியலாவணி கிருஷ்ணா, கல்முனை கஜிமல்புரத்தில் இருக்கின்ற லயனல் கிரகரி, எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜூட், ஜூலியா, ஜெருசன், ஜெருசா, ஜாய் அனைவரையும் விழித்துக் கொண்டு வாருங்கள்.
1: சரி, நன்றி.
0: நன்றி.
1: இதே போல சொந்தங்களே, நீங்களும் பாடல்கள் வேண்டி கேட்க எங்களுக்கு கால் பண்ணலாம். 0112-7185-0001 அல்லது 0112-7185-111 க்கு கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாக உற்சாகமாக சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள்.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் விருது பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: நேரம் இப்போது 1:26 ஆகின்றது. சிவகை பாடல்களோடு மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற இந்த நேரம் அழைப்பில் சிவபாலன் வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்.
1: நீங்க?
0: சரி, ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? எங்க இருந்து பேசுவீங்கன்னு சொல்லுங்க. எங்க இருந்து பேசுவீங்க?
1: அனுப்பி
0: வைக்கவாங்க
1: கொஞ்சம்.
0: சரி, எவ்வளவு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா மழை வரும். சரியா?
1: பாடல்
0: கேட்கலாம் சிவபாலன். ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் நடத்துபவர் சுபகீர்த்தாடு.

0: உழவன் திரைப்படத்துக்காக விட்டு ஒரு சூப்பரான பாடல் ஒழித்து வைந்தது. நேரம் 1:46 மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம். பேஸ்புக் பக்கமா எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. கொழும்பு 15 தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க, உறவுகளுக்காக பாடல் பிபி கற்றுக்கிறாங்க. அதே போல புஷ்பராஜ் சுதன் இணைந்திருக்கிறார் இனிமையான வணக்கங்களோடு. தொண்டைமானார்லிருந்து சுதன் இணைந்திருக்கிறார் உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டு. குறிச்சாக்கிலிருந்து அசுருடீன் பாடல் தெரிவுகள் அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். எங்களோட சண்முக சுந்தரம் அங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இணைந்திருக்கிறார் சொந்தங்களுக்காக பாடல் பிபி கேட்டு. ஹேட்டன்ல இருந்து வசீகரன் இணைந்திருக்கிறார். பசிரியூர்ல இருந்து பாலச்சந்திரன் உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறார். கினிகத்தேன கூல் பான் குரு இணைந்திருக்கிறாரு, அவரும் சந்தோஷமான வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார். பூனாக்களிலிருந்து ஜேசுதாஸ், அதே போல பிரசாத் சிராஜ் இணைந்திருக்கிறார். திபிரிகாசிலிருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். ஒரு குடும்பத்திலிருந்து ரமேஷ் இணைந்திருக்கிறார். உதயகுமார் பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்திரிகா, கணபதி பிள்ளை, அதே போல எங்களோட வந்து உதயா எல்லோருக்காகவும் பாடல் பிபி கேட்டிருக்கிறார். ஜமுனா இணைந்திருக்கிறாங்க. அதே நேரம் மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. அதற்கு முன்பதாக நேரம் 1:47.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: 2.8 வசந்தம் எஃப்எம்க்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய மகுடமே கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சற்று முன்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஏர்பஸ் விமான கொள்வனவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரவளை மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி மற்றும் போலி ஆவண தயாரிப்பு தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஆணையாளர் கஜேந்திரகுமார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை பண்டாரவளை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து எதிர்வரும் 30 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் ஏற்கனவே முன்னாள் மேயர் உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஆணையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: துருக்கியின் மனிசா மாகாணத்தில் உள்ள தொற்கல்வி பாடசாலை ஒன்றுக்கு வெளியே நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 15 வயதுடைய சந்தேக நபரான மாணவன் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மனிசா மாகாணத்தின் இன்ச்யூஸ்மேஸ் தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப உயர்நிலை பாடசாலைக்கு அருகே இன்று காலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் காயமடைந்த அனைவரும் மாணவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டில் துருக்கியில் பாடசாலையில் இடம்பெற்ற 3 துப்பாக்கிச்சூட்டு சம்பவமாகவும் இது பதிவாகியுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தேசத்தில் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி வசந்தம் எஃப்எம்.
3: அப்படி இருக்கும்போது ஜாகிரதையா இருக்கணும். அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பஸ்ஸா இருந்தாலும் சரி. டேக் கேர்.
4: ஏன்பா கடையில தொங்காத, மேல வாப்பா. முன்னால யாரு? டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் வாங்கும் சில்லறை கொடுங்க.
5: எல்லாம் மங்கலுக்கு
4: அப்படி கூட அடிக்காத.
5: சினிமாவும் நிஜ வாழ்க்கையும் ஒரே

0: சுதந்திர படத்துக்காக பெற்ற சூப்பரான பாடல் ஒலித்து ஓய்ந்தது இந்த மனத்தியலத்தின் முதல் பாடலாக. நேரம் 2:12. இந்த நேரம் கோகிலன் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோகிலன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? உங்க அழைப்பு கிளியர் இல்லாம இருக்கு கோகிலன். மீண்டும் நீங்க முயற்சி செய்யலாம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இது?
2: நவரத்னம்
0: தொடர்ச்சியாக உற்சாகமாக சந்தோஷமாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. பாடல்கள் விரும்பி கேட்கலாம்.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்த.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
3: அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
6: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: காதல் கவிதை திரைப்படத்துக்காக ஒலித்து போய்தது அந்த பாடல். நேரம் 2:36 நிமிடம். இந்த நேரம் வினோத் இணைந்திருக்கிறார். வணக்கம் வினோத்.
1: வணக்கம். வணக்கம்.
0: நல்லா இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: அதனாலதான்
0: போகலையா?
1: சரி,
0: ஓகே. அந்த பாடல நீங்க எடுத்து கேட்கலாம். சரி, நன்றி வினோத்.
1: சரி, தேங்க் யூ.

0: திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் சரண்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நீரபிப்போது 2:49 நிமிடமாகின்றது. உற்சாகமாக சுப்பகிட் பாடல்களோடு மதிய நேர புதுகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம் அழைப்பில் ஈடன், வணக்கம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். தோப்பு பச்சிக்காரிலிருந்து ஈடன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். தோப்பு பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப
2: மழையாயிருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. ஊரெல்லாம் மழையா இருக்குமே?
2: இல்ல, மழையில இன்னைக்கு வெயில்.
1: இன்னைக்கு வெயிலா?
2: கொஞ்சம் மப்பு மந்தாரமா, சில நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு மப்பு மந்தாரம் மாதிரி மாதிரி தூத்தல் மாதிரி போகும். அதோட இப்ப நல்ல வெயில்.
1: சரி, ஓகே. அப்புறம் ஈடன் சொல்லுங்க, மதியம் சாப்பிட்டீங்களா?
2: நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டா?
1: ஆமா, சாப்பிட்டேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா?
2: பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா. அருமையான பாடல், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: சரி, எல்லோருக்காகவும் நாங்க பாடல் கேட்கலாம். சரியா?
2: சரி, எல்லாருக்காகவும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி ஈடன், நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மேற்கொள்ள.

ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி ஆர் மற்றும் ஆனந்தி. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்சவை இம்மாதம் 30ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கு மறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏர்பஸ் விமான கொள்வனவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் 12 பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை தாண்டியுள்ளது. இந்த காலப்பகுதியில் மொத்த ஏற்றுமதி வருவாய் 12.01 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் பதிவாகியுள்ளது. இது கடந்த 2025ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் பதிவான 11.52 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் 4.2% வளர்ச்சியாகும் என ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய தரநிலைகளை உருவாக்கும் முயற்சிக்கு தலைமை தாங்க பிரித்தானியா தயாராக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஆண்ட்ரி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி பாதுகாப்பு நடவடிக்கைகளை விட வேகமாக முன்னேறி வருவதனால் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவின் நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ளும் அதேவேளை அதன் அபாயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மூத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: நேர்கள் எல்லாருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கமானது.
1: வணக்கம் வணக்கம் ஜியா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: 102.6 102.8 வசந்தத்தோடு கிணந்திருக்கலாம். அதே போல triplejabdi.wasmfm.lk பக்கங்கூடாக அணிந்திருக்கலாம். இன்றும் உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களெல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட் நீங்க 5 மணி வரைக்கும் உங்க வசந்தத்தோடு இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
0: ஜியா இருக்க போறீங்க நினைக்கிறேன்.
1: புதுசுதான் இனி வர வர அப்படியே புதுசா எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு.
0: ஆமா,
1: சரியா? பொதி செய்யப்படாத தேங்காய் எண்ணெய்கள் சரியா விற்பனையை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார சபை அதிகாரியின் பதில் பணிப்பாளர் நாயகம் சம்பந்த கருணாரத்ன வந்து தெரிவித்திருக்காங்க. சரியா, இனிமேல் நமக்கு வந்து பொதி செய்யப்படாத தேங்காய் எண்ணெய்களை வந்து வாங்க முடியாது.
0: அதாவது அந்த மாதிரி எல்லாம் வாங்க முடியாது. கலப்படங்கள் இருக்கும் இல்லையா?
1: ஆனா அது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னு சொல்லுங்க, இனிமேல் வந்து நம்ம கலப்படம் இல்லாத எண்ணெய்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சரியா, நாடாளுமன்ற பொது நிர்வாணங்கள் பற்றிய குழு வந்து உபக்குழு முன்னிலையில் கருத்து தெரிவிக்கும் போது தான் அவர் வந்து இந்த விடயத்தை வந்து கூறியிருக்காரு. மேலும் தெரிவிக்கையில் வந்து தற்போது உண்மையில் தேங்காய் எண்ணெயின் பல பிரச்சனைகள் வந்து உள்ளதான். சரியா, உண்மையில நம்ம சொல்லணும் அந்த கலப்படம் அந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கு. சரியா, அதனால் வந்து நாங்கள் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வரை செய்துள்ளோம். அதுவரை அது விரைவிலும் வெளியிடப்படும் அப்படிங்கிற கருத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரியா, மேலும் வந்து பொட்டலமிடம் பட்டு வரும் போது வந்து அதற்கு ஒரு தனித்துவம் அடையாளம் இருக்கும். சரியா, தற்போது அது யாருடைய தயாரிப்பு, எங்கிருந்து வருகிறது, என்ன செய்யறாங்க ஒண்ணுமே தெரியாது. சரியா, என்ன சுத்திகரிக்கிறாங்க. உண்மையில நம்ம போயிட்டு இப்ப கடையில ஒரு தேங்கனை வாங்கும் போது, சரியா, அது நல்லா இருக்கா இல்லையா, அது எப்ப செய்தது எதுவுமே அதுல ஒரு பாருங்க அந்த காலாவதி டேட் கூட இருக்காது,
0: காட்சிப்படுத்த முடியாது. ஆனா அளவு இருக்கும்,
1: அளவு அது எங்கேயும் இருக்கும், அளவு கண்டிப்பா இருக்கும். சரியா, ஆனா வந்து இந்த குறிப்பிட்ட அந்த டேட் வந்து எதுலயுமே இருக்காது.
0: அதுதான் சொல்லுவாங்க லூஸ்ல கிடைக்கிறது, அப்படி அதை சாப்பிட்டுதான் லூஸ் ஆகும்.
1: இனி வந்து அந்த லூஸ் எல்லாம் இருக்காது. அதனால வந்து இனி யாரும் லூஸ் போயிட்டு வாங்கவும் முடியாது. சரியா, அது இந்த எண்ணெயில மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பொருட்கள் அப்படி வந்தாலும் நல்ல
0: உண்மையிலே நல்ல ஒரு நடைமுறைக்கான திட்டம் தானே சொல்லி சொன்னா ஒரு யூனிக்கா இருக்கும். நிறைய மார்க்கெட்ல போகும்போது ஒவ்வொரு பிராண்டட் காட்சிப்படுத்தும் போது அதுல இருக்கிற எல்லா நிற குறியீடுகள் அளவு இருக்கும், அதுல நிறம் இருக்கும், அதனுடைய எல்லா வகையான தர குறியீடும் அதுல இருக்கும். அதை பார்க்கும் போது எங்களுக்கும் ஒரு கான்பிடன்ட் வரும், ஆரோக்கியமான ஒரு பதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்குவோம் இல்லையா. நிறைய சாய்ஸஸ் இருந்தா ஏதாவது ஒண்ணு நாங்க வாங்கிக்கொள்ளும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி தானந்தி, எதுவுமே தெரியாத ஒரு நிறத்துல இருக்கல, நல்ல வெள்ளை வேணுமா இல்ல மஞ்சள் கலர்ல வேணுமா இல்ல என்ன கலர்னே தெரியாது. வாங்கிட்டு வந்த அடுத்த நிமிஷம்
1: நாளைக்கு பிடிச்ச கலரை நம்ம வாங்கிக்கலாம். சரியா, மஞ்சள் கலர் பிடிச்சிருந்தா மஞ்சளை வாங்கிக்கலாம், வெள்ளை கலர் பிடிச்சிருந்தா வெள்ளைய வாங்கிக்கலாம். இனி வந்து அப்படி இல்லச்சியா. சரியா, இனிமேல் வந்து லேபிள் தரிக்கப்பட்ட பெயர்கள், எடை மற்றும் விலை, காலாவதி ஆகும் திகதி, தொகுதி எண், உற்பத்தியாளரின் விவரங்கள் ஆகிய அனைத்தும் வந்து அதுல வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் என அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஒரு நல்ல விடயம் தான்
0: என்ன வரவேற்கிற நல்ல விஷயம். இதே போல இன்னும் நிறைய நிறைய மாற்றங்கள் வரணும், நிறைய நிறைய மாறிக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். சரி, நாளைய தினம் புதிய ஒரு நடைமுறைப்படுத்தல் ஒன்று வர இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்குவதற்கான புதிய டிஜிட்டல் முறை ஒன்றுதான் நாளைக்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. எனவே புதிய முறையின் கீழே நீங்க வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, விண்ணப்பதாரர்கள் எந்த ஒரு தொலைபேசி வலையமைப்பில் இருந்தாலும் சரி, உங்களுடைய மருத்துவ பரிசோதனைக்கான நேர ஒதுக்கீடுகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இதுலதான் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோம், இதுதான் நீங்க செய்யணும். அந்த தொலைபேசி எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, தொலைபேசி வேலை செய்யல, வேறொரு புது நம்பர் இருக்கு, அப்படின்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு வலையமைப்பின் மூலமாகவும் நீங்க அந்த மருத்துவ பரிசோதனைக்கான நேர ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நேர ஒதுக்கீடு சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுவதோடு மட்டுமல்லாம, திகதி நேரத்தை ஒதுக்குவதற்கான விண்ணப்பதாரர்கள் எந்த ஒரு மேலதிக கட்டணத்தையும் செலுத்த வேண்டியதில்லை. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எனவே சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பதாரர்கள் மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளும் நடைமுறை இலகுபடுத்தவும், நேர ஒதுக்கீடுகளை மிகவும் இலகுவாக செய்வதற்கும் இந்த நடவடிக்கை வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நல்ல நல்ல விஷயங்கள் இல்லையா?
1: சரி,
0: ஓகே, இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பேசலாம். நல்ல பாடல்களும் வரும், கேட்டுட்டே இருக்கு.
1: பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு அழகான பாடல், உங்களுக்கு பிடிச்ச பாடல்னு கூட சொல்லலாம். பூமி திரைப்படத்தில் இருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வருகிறது.
0: இதை மறக்க முடியுமா?

0: காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 24ஆம் திகதி வீரகட்டிய ராஜபக்ஷ வித்யாலயம் டேக்கியா பாதுகாப்பான பயணத்திற்கு
1: The best live music streaming in Sri Lanka Vasantham FM 102.6 102.8

0: ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக ஐயா ரஹ்மானின் இசையில் ஒரு சூப்பரான ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. www.vasanthamepam.lk என்ற இணையத்தினூடாகவும் இணைந்து கொள்ள போறீங்க. சரி, ஓகே. இந்த வருடம் முதல் 8 மாதங்கள்ல வந்து இலங்கையினுடைய மொத்த ஏற்றுமதி வருமானங்கள்ல 12 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி இருப்பதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையான இந்த காலப்பகுதியில மொத்த ஏற்றுமதி வருமானமாக 12.01 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாக இருக்கிறதா. கடந்த அதாவது 2025 இதே காலப்பகுதியில் பதிவான 11.52 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்புடுகையில் 4.26% வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். அப்போ இந்த காலகட்டத்தை பார்க்கின்ற போது சர்வதேச சந்தையில் இலங்கையினுடைய நிலை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் ஏற்றுமதி துறையின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கும் இந்த வளர்ச்சி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? இப்படி நிறைய வருமானம் வரும்போது ஏற்றுமதி துறையில அது எங்களுடைய நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பெருமையும் கூட.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, சர்வதேச சந்தையில் வந்து பிரைன் ரக மசக்கு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை வந்து 100 அமெரிக்க டாலர் கீழ் வந்து சரிந்திருக்கின்றது சரியா. சுமார் ஒரு வாரத்திற்கு முன் வந்து பிரைன் ரக மசக்கு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை வந்து 110 டாலருக்கு அருகில் காணப்பட்ட நிலையில் வந்து தற்போது வந்து 99 டாலருக்கும் குறைவான விலையில் வந்து விற்பனை ஆகி வருவதாக வந்து சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கு. இதேவேளை WTI ரக மசக்கு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை வந்து 90 டாலர் மட்டத்தின் கீழ் வந்து சரிந்திருக்கு சரியா. ஒரு வாரத்திற்கு முன் வந்து WTI ரக மசக்கு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை வந்து 150 டாலரை கடந்திருக்கும் நிலையில் வந்து அதனுடன் ஒப்பிடுகையில் வந்து தற்போது குறிப்பிடத்தக்கது வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வந்து சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றது.
0: சரி, ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். 5 மணி வரைக்கும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இப்ப பாடல் கேட்கலாம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் சுக்ரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனியின் இசையில் வருகிறது பாடல்.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் 3:32.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும்

0: மூத்த உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: வா சுகி. ம், யாரு
1: வாசுகி?
0: ஆ, வாசுகி யாரு? நம்ம ரெண்டு பேரும் தான். ஜியாதானந்தி ரெண்டு பேரும் இந்த வாசுகி எங்கிருந்து வந்தா?
1: அவங்க வந்தாங்க ஒரு இடத்துல.
0: ஓகே, நல்ல பாடல் கேட்டீங்க. சீரு திரைப்படத்துக்காக தி இமானின் இசையில் இதே போல இன்னும் எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்கு. வசந்தத்தோடு இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். 5 மணி வரைக்கும் போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 3:42 ஆகி கொண்டிருக்கிறது.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜியார், இந்த சவுதி அரேபியா வின்சீர் மோட்டார்ஸ் சரியா தன் தயாரித்த எக்ஸோபட் சர்டன் மற்றும் எஸ்யூவி மடல் மின்சார கார்களை வந்து அறிமுகம் செய்துள்ளது சரியா. முழுமையாக சொந்த நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தனது முதல் மின்சார கார் மடல்களை சவுதி அரேபியா வந்து அறிமுகம் செய்திருக்குது. சவுதி அரேபியா வின்சீர் மோட்டார்ஸ் மற்றும் எக்ஸ்போர்ட் சர்டன் மற்றும் எஸ்டபிள்யூவி மடல்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஒரு முறை சார்ஜ் செய்தால் வந்து சீடன் கார் வந்து 670 கிலோமீட்டர் வரையும், இந்த எஸ்யூவி கார் வந்து 560 கிலோமீட்டர் வரையும் செல்லும் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு.
0: ஏற்கனவே எலான் மாஸ்க் அறிமுகப்படுத்தும் மாதிரி, அதுக்கப்புறம் அவருடைய தொழில்நுட்ப பிரச்சனைகள், அந்த கார்ல இருந்த பிரச்சனைக்கு பிறகு சீனாவில் நிறைய இந்த எலக்ட்ரிக்கல் கார்கள் வந்துட்டு மீள பெறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சரி, இதே போலதான் சுயமாக இயங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இப்ப அதிகமாக நிறைய இடங்களில் இந்த தொழில்நுட்பத்தினுடைய ஒரு பாதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் ரிங், ஸ்மார்ட் வாட்ச், அதே போல ஸ்மார்ட் போன், இதுல எல்லாம் வந்து ஆமா
1: ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: கிளாஸ், அதாவது நம்ம கூலிங் கிளாஸ் கண்ணுக்கு போடுங்கள, அது இப்ப நிறைய இடங்கள்ல அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. மெட்டா நிறுவனம் மண்மையில அறிமுகப்படுத்திருந்தது. சோ இதில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்மார்ட் போன்களில் ஒரு புதிய ஒரு புரட்சியை இப்ப வந்துட்டு பயனாளர்களுக்கு கொடுப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இதுக்கான வேலை திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பயனாளர்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய வாய்ஸில் எங்களுடைய கட்டளைகளை புரிந்து கொண்டு எங்களுடைய ஃபோனில் இருக்கிற ஆப் இருக்குது தானே, அது தானாகவே திறந்து அதுக்கு நாங்கள் என்னென்ன எல்லாம் அதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோமோ அந்த பணிகள் எல்லாம் அந்த ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சிருமா? வேற லெவலில்
1: மாதிரியா
0: கிட்டத்தட்ட அப்படியும் வச்சுக்கலாம். ஏற்கனவே கூகுள் அசிஸ்டன்ட் ஸ்ரீ எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம அந்த ஸ்ரீ ஸ்ரீய சொல்லல இந்த இருக்கிறாங்க. சோ இன்னாருக்கு கால் எடுங்க அப்படின்னு சொன்னா எடுத்து கொடுக்கும். ஐபோன்ல எல்லாம் அந்த கேப்ஷன் இருக்கு தானே. சோ இதே போலதான் ஏஜென்ட் ஏஐ தொழில்நுட்பத்தை முதன்மை இயங்குதள நிறுவனங்கள் தங்களது சாதனங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்த தொடங்கி இருக்கிறாங்களாம். இப்ப இந்த ஸ்மார்ட் போன்கள்ல இதுல இருக்கிற ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, ஒரு பொதுவாக ஒரு போட்டோ எடிட்டர் ஒரு ஆப் ஒன்று இருக்கு. சோ அந்த ஆப்ட பேரை சொல்லி நாங்க சொல்றோம், அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் ஏஐ தொழில்நுட்பம் அந்த போன்ல இருந்தா என்ன பண்ணுவோம் சொன்னா, நாங்க எந்த வகையான போட்டோஸ் செலக்ட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், எல்லாத்தையும் அது
1: சுறுசுறுப்பா
0: கேக்குறதுக்கு ஒரு பாட்டு தாரு.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாகல் அளிக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல் மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM. FM. 102.6. 102.8.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.
4: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் சரண். ஒலிக்கும் பாடல் இது 6 திரைப்படத்துக்காக.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில்

0: பாக்கி சட்டை திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல்.
1: அடுத்த மனதால தொடர்பு போட்டதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நேரம் இப்பொழுது 4 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சதி திட்டம் தீட்டிய மற்றும் அதற்கு உதவி ஆதரவு வழங்கியவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பில் திருப்தி அடைவதாக கத்தோலிக்க சபை தெரிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக இந்த வழக்கின் தீர்ப்புக்காக பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருந்ததாகவும் உயிரிழந்த தங்களது பிள்ளைகள் மற்றும் பெற்றோருக்காக அவர்கள் நீதியை எதிர்பார்த்ததாகவும் கத்தோலிக்க சபை குறிப்பிட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் திருப்தி அடையும் வகையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறித்து தாம் திருப்தி அடைவதாக கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை ஜூட் கிறிஸ்டாந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வலிகம நகரில் உள்ள பிரதான அஞ்சல் நிலையத்தின் வடாந்த கணக்காய்வின் போது சுமார் 21 லட்சம் ரூபாய் பணம் கணக்கில் இடம்பெறாதது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. வலிகம பிரதான அஞ்சல் நிலையத்தின் 17 உப அஞ்சல் நிலையங்கள் இயங்கி வருவதுடன் கடித பரிமாற்றம், பொருட்களை அனுப்புதல், வாகன அபராதம் செலுத்துதல், முதியோர் கொடுப்பனவு மற்றும் பண பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அஞ்சல் நிலைய வலையமைப்பினூடாக தினசரி வருமானமாக 30 முதல் 40 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகை கிடைப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் முதநாள் அமர்வில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை முற்றாக அழிக்கும் அளவுக்கு அமெரிக்காவிடம் ராணுவ பலம் இருப்பதாக எச்சரித்துள்ளார். எனினும் சில மணி நேரங்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரான் தரப்பினருடன் அமெரிக்க அதிகாரிகள் நடத்திய சந்திப்பு மிகவும் சிறப்பாக இடம்பெற்றதாக தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த ஈரானின் ஆயுதப்படைகளின் உயர்மட்ட தலைமையகம் முன்னைய தாக்குதல்களை விடவும் கடுமையான தாக்குதல்களை நடத்த தயாராக இருப்பதாக எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் இடைநடுவே அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகளுக்கு இடையே பல மாதங்களுக்கு பின்னர் முதல் நேரடி சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் முறிவடையும் நிலையில் இருந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எமது அடுத்த மனத்தியல செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை.

0: இரண்டாவது மனத்தேலத்தோடு இணைந்திருக்கிற 102.6 102.8 போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நல்ல நல்ல பாடல்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். கேட்டுக்கொண்டே இருங்க, டியூன் பண்ணி ரொம்ப சத்தமா.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜியா, அமெரிக்காவை சேர்ந்த 5 வயது சிறுமி ஒருவர் வந்து உலகின் மிக இளம் வயதிலே பெண் யோகா ஆசிரியை என்ற கின்ன உலக சாதனையை வந்து படைத்திருக்காங்க.
0: படிச்சுட்டாங்களா?
1: 5 வயதிலேயே பாருங்களே. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வந்து பகுதியை சேர்ந்த ஃபீனிக்ஸ் என்ற ஒரு 5 வயது சிறுமி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, 337 நாட்கள் இருக்கும் போதே வந்து பெரியவர்களுடன் இணைந்து 200 மணி நேரம் சான்றிதழ் படைக்கப்பட்ட யோகா ஆசிரியை பயிற்சி பாடநெறியை வந்து வெற்றிகரமாக முடித்து இந்த அங்கீகாரத்தை வந்து பெற்றிருக்காராம். இப்போது வந்து 6 வயது ஆகுதான் சரியா. இவர் வந்து உலக கின்னஸ் சாதனையை வந்து கின்னஸ் சாதனை படைத்து 2027 புத்தகத்திலும் வந்து இடம் பிடித்திருக்காராம். இணைந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும், அதுவே ஒரு குழந்தை, அந்த பொண்ணே ஒரு குழந்தை பாருங்க, குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் யோகா வகுப்புகளை நடத்தி வருகிறாராம். வகுப்புகளில் வந்து எடுக்கும் போது வந்து இந்த குழந்தைகள் யாராவது வந்து இந்த ஆசனங்கள் செய்யக்கூடியது கொஞ்சம் கடினமாக உணர்ந்தால் சரியா, ஒரு சில பயிற்சிகள் வந்து சில பேருக்கு வந்து இயலாது, சின்ன குழந்தைகள் தானே. அப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுமா, அவங்களுக்கு வந்து ஊக்கம் அளிக்குமா, சரியா, உங்களால முடியும், நீங்க செய்யுங்க, உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தையும் கொடுத்திருக்கு இந்த ஃபீனிக்ஸ். சரியா, வருங்காலத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குதான். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 5 வயது சிறுமி, இப்போது வந்து 6 வயது, என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருங்காலத்தில் வந்து விண்வெளி வீரராக மாறி சரியா விண்வெளியில் வந்து யோகா செய்யும் முதல் நபராக வர வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்று வந்து இவர் வந்து தெரிவித்திருக்காராம்.
0: பாருங்களேன்
1: சரியா, இவருக்கு பிடித்த இந்த யோகாசனம் விருஷனமாகும். இளம் வயதிலேயே கடின உழைப்பால் வந்து கின்னஸ் சாதனை படைத்த இந்த குட்டி யோகா ஆசிரியர் வந்து உலகெங்கிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாராட்டுகள் வந்து அவருக்கு குவிந்த வண்ணம் இருக்கின்றதாம்.
0: சரி, ஓகே, நாங்களும் உங்களை பாராட்டலாம். சரி, நாங்க
1: பாராட்ட மட்டும்தான் முடியும்,
0: பார்க்க முடியாதே, பக்கத்துல போக முடியாதே, பேச முடியாதே, அப்படின்னு நிறைய இருக்கு, அது அப்படியே சொல்லலாம். சரி, ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்கர் ஜனாதிபதி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, விரைவில் அமைதி ஒப்பந்தம் ஈரானுடன் நடைபெறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஈரானுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தத்துக்கான ஏற்பாடுகள் உறுதி செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. இந்த மத்திய கிழக்கில் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதாரம் ஒரு பெரியொரு வழிபாதை திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஆனந்த் இந்த நீடித்து வருகின்ற இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்யாவும் உக்ரைனும் விரைவில் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் என்று அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. இவர் ஈரானுடனான ஒப்பந்தம் விரைவில் நடைபெறும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதே போல ரஷ்யாவும் உக்ரைனும் விரைவில் ஒரு ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் ட்ரம்ப் தான் சொல்லிருக்கிறாரு, நம்பிக்கையா சொல்லிருக்கிறாரு.
1: நீ ஒப்பலாமா?
0: அது இன்னைக்கு அவரு சொல்லுவாரு, நாளைக்கு வேற திட்டம் வந்ததுக்கு அப்புறம் மாறுபடும். நியூயார்க்கில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசிய பின்புதான் இது விஷயத்த எல்லாருக்கும் சொல்ல இருக்கிறாங்க. விரைவில் வந்துட்டு இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல ட்ரம்ப் வந்துட்டு உதவுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்துட்டு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உறுதியாக சொல்ல இருக்கிறார். இந்த குளிர் வர இப்போ வந்துட்டு குளிர்காலம் வர இருக்கிறது. ஸோ அதுக்கு முதலாகவே இந்த போரை நாங்கள் எப்படியாவது முடிச்சிருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இருக்கிறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து ட்ரம்ப் இங்கேயும் போற முடிக்கணும், அங்கேயும் தலைமை தாங்கணும். சரி, ஏதாவது நல்லது செஞ்சா சரிதான்.
1: சரி, அவாதியின் அடுத்து ஒரு அழகான பாடல் வருகிறது, ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஐ திரைப்படத்திற்காக.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: இந்த மணத்தியாலத்திற்கின் போட்டி தாக்கின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கறத கேட்கலாம். ஒரு காட்டில் ஒரு நாள் அடைமழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அந்த காட்டுல இருந்த ஒரு குரங்கு மழையில நனைந்து நடுங்கியது. ஒரு மரத்தடியில ஒதுங்கி நின்றது. அந்த மரத்தில் இருந்த பறவைகள் ஒன்று கூடு கட்டி தன் குஞ்சுகளுடன் மழைக்க நனையாது பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. மரத்தடியில அந்த குரங்கு நனைந்து நடுங்குவதை பார்த்த அந்த பறவைகளுக்கு குரங்கு மீது இரக்கம் வந்தது. மனம் பொறுக்காமல் குரங்கு கிட்ட போயிட்டு, என்னை பாரு, மழை வெயில் எல்லாவற்றிலையும் என்னை நானும் எனது குஞ்சுகளும் பாதுகாப்பாக இப்படி கூடு கட்டிட்டு இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த குரங்குக்கு எடுத்துரைக்குது. ஆனால் சந்தோஷமாக நாங்க இருக்கிறோம், நீனும் அப்படி பாதுகாப்பான ஒரு கூடு கட்டி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இருந்தது. சரி, கூடு இருந்திருந்தால் நீ இப்படி மழையில் நனைந்து இருக்க மாட்டாய், மாட்டிக்கொண்டு இருக்க மாட்டாய் அப்படின்னு புத்திமதி சொன்னது குரங்குக்கு பறவை. இதை கேட்டு குரங்குக்கு கோபம், அவ்வளவு கோபம் வந்தது. உன்னை விட நான் தான் எவ்வளவு வலுவானவன், பலசாலி, நீ எனக்கு புத்தி சொல்கின்றாயா? இப்போது உன்னை நான் என்ன செய்ய போகிறேன் பார் என்று சொல்லி வேகமாக மரத்தை நோக்கி ஏறியது அந்த குரங்கு. ஏறி பறவையினுடைய கூட்டை பீத்தறிந்து பறவையினுடைய குஞ்சுகள் அந்த இதெல்லாம் கலைத்து விட்டது. பறவைக்கு அப்போதுதான் புரிந்தது, அறிவுரைகளை கூட அதை கேட்கும் நபர்களுக்குத்தான் சொல்ல வேண்டும் என்று. அந்த அறிவுரைகளை நாங்கள் கெட்டவர்களுக்கு சொல்லும் போது அவர்களுக்கு அவர்களால் எங்களுக்குத்தான் கெடுதி நினைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பறவை அப்போதுதான் புரிந்து கொண்டது. எனவே நாங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு இறக்கப்பட்டுருது, அவங்கள கஷ்டப்படுறாரே அவருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இறக்கப்பட்டு நாங்கள் அன்பு செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்வோம். அந்த உதவி, இரக்கம், அன்பு எல்லாம் நாங்கள் யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும்.

0: சம்திங் சம்திங். சரியா? சரி, ஓகே. நல்ல பாடலாம் கேட்டுட்டு வந்திருக்கிறேன் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.
1: நேரம் மாலை 4:33.

0: சிவாஜி திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் ஏஆர் ரஹ்மானின் இசையில்.
1: நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். 5 மணி வரைக்கும் வசந்தத்தி பொழுதுதாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அதாவது ஆனந்தி, ஒருத்தருக்கிட்ட போய் வேலை செய்யறோம், வேலை செஞ்சா சம்பளம் தரத்தானே வேணும்.
0: ஓ, அது கண்டிப்பா. அப்ப அதுக்காக தானே வேலைக்கே போறோம்.
1: அதுதானே, அது உங்களுக்கு விளங்குது, எல்லாருக்கும் விளங்கினா சரி.
0: யாரை சொல்றீங்க?
1: இல்ல இல்ல, காமனா, அதாவது செய்திக்கு ஏத்த மாதிரி தான் சொல்றேன். நாங்க இந்தியா பக்கம் போலாம், இலங்கையில இல்ல, இது இலங்கையில இல்ல, இங்கேயும் இல்ல, எங்கேயும் இல்ல, இலங்கை இந்தியா பக்கம் குஜராத்ல நடந்த ஒரு சம்பவம். வேலை செஞ்சிருக்கிறாரு தொழிலாளி, ஓகே, வளமையா செஞ்சிருக்கிறாரு. ஆனா முதலாளி வந்துட்டு சம்பள பாக்கியம் முழுசா கொடுக்கல. ஒரு 10,000 ரூபாய் இந்தியா மதிப்புல ஒரு 10,000 ரூபாய் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் கேட்டு போயிருக்கிறாரு, அவர் குடுக்கல. அதனால கோமடைஞ்ச தொழிலாளி என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொன்னா, அவருக்கு சொந்தமான 14 கடைகளுக்கு தீ வச்சிருக்கிறார்.
0: பாருங்களேன்,
1: எவ்வளவு கோவக்காரர, ஏப்பா நீ வேலைக்கு சேர்த்த அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு 10,000 ரூபாய் காசை கொடுத்து அவரை பேலன்ஸ் செட்டில் பண்ணிருந்தா, இந்த 14 கடைகளையும் காப்பாத்தப்பட்டிருக்கே.
0: ஒரு கடையா இருந்தா பரவாயில்ல,
1: ஆனாலும் செஞ்சது தவறு தானே. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கு.
0: எனக்கு ஒரு கடையை சரி தீ வச்சிருக்கேன்,
1: அப்படி செஞ்சதே தவிர இதுல ஒரு கடையை தீ வச்சிருக்கீங்களா? இது யாருக்கும் சொல்ற மாதிரி
0: இல்ல. 14 கடை அப்படிங்கும் போது கொஞ்சம் கவலைக்கிடமான இடம் தான். ஏன்னு சொல்லுங்க, 14 கடைகள் அப்படின்னா சும்மா இல்ல, எவ்வளவு அங்க எவ்வளவு பொருட்கள் இருக்கும்.
1: அதுதான், அது கடைன்னு சொன்னா நிறைய பிசினஸ் தான், நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குன்னா. சரி, எதுக்காக அவரை கைது செஞ்சிட்டாங்க? போலீஸ் கைது செஞ்சுட்டு அவரு கேக்குறாங்க, நீ எதுக்கு 10,000 தராத இவ்வளவு கடைய, 10க்கு மேற்பட்ட கடைய தீ வச்சிருக்கே, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுனால சொல்லிருக்கிற. முதலாளிக்கு பணத்தின் அருமையை குறித்து பாடம் கற்பிக்க வேண்டும், அதுக்காக தான் இப்ப யாரு செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த எரிந்த கடைகளுடைய மதிப்பு 24 கோடியா. பாருங்க, அவ்வளவு தீக்கிரையா இருக்கு வெறும் 10,000 பாருங்க, அப்பவே குடுக்க இருந்துச்சு.
0: ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கின்றது. இந்த இலங்கையை பொறுத்தளவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மழை காரணமாக வீதி விபத்துகள் வந்து அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இந்த வீதி விபத்துகளை வந்து குறைக்கும் நோக்கில் தான் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்டு வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இந்த டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள பாடசாலைகளை மையமாக கொண்டு நடந்துட்டு வருது. 2வது கட்டமாகவும் இப்ப ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் கீழ் வந்து இந்த வேலை திட்டம் வெற்றிகரமாக நடந்துட்டு வருது.
1: சரி, ஓகே. அதே போல யாரெல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இணைத்துக் கொள்ளலாம். கொழும்பு பாக நாங்கள் மும்தாஜ் வேகம் வளமை போல இணைந்து இருக்கிறாங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, ஜிஆர் அக்கா, அன்பான மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேரவல பிரில இருந்து மது வந்திருக்கிறாங்க. இன்கிரி ரவி, ஹாய் இருவருக்கும் கூலான வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மாவளல் நிசா வந்திருக்கிறாங்க, ஹாய் இருவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு. லிந்துலையிலிருந்து ஜெகதீசன் இருக்கிறாரு. அதே போன்று புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டு இருக்கிறாரு. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் வந்திருக்கிறாரு, ராஜாவும் இணைந்திருக்கிறாரு.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சு யார், இனிமையான மாலை நேரம் வணக்கம் இருவருக்கும் என்று ஒரு கடவத்த தமிழ்நாடு தோட்டத்தில இருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பருத்தித்துறையில இருந்து தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தொண்டை மன்னார் செல்வசநிதி சுதனும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரஜினி அவரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரா?
1: ரஜினி, சரி, ஓகே. எல்லாரையும் மனித கொண்டு அடுத்த சுப்ரான பாடல் கேட்டுட்டு வரலாம்.
0: சரி, இப்ப தீபாவளி கொண்டாடுவோம் என்ன?
1: கொண்டாடலாம், முடிஞ்சா வருது தானே,
0: வரப்போகுது. அதுக்காகத்தான் அந்த பாடல்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM GI பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0571 79 76 38

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக சொல்லித்துக் கொண்டிருக்கின்றார்
2: இயக்குனர் சரண்.
1: ஒளிக்கும் பாடல் இது ஜே ஜே திரைப்படத்திற்காக.

0: பண்டிகையின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒலிக்காரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். தொடர்ந்தும் வஸ்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஷூபி இருந்திருப்பாங்க.
2: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு விடைபெறும் நாங்கள்
1: நான் ஜி ஆர்
2: மற்றும் உங்கள் அன்பின் ஆனந்தி
1: என்றும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்டன் மக்களே
2: நன்றி. வசந்தம் உறவுகளே

0: 2.8 வசந்தம் FM வழித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தனியார் கொரியர் சேவை மூலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 3 கிலோவுக்கும் அதிகமான குஸ் போதைப் பொருள் மற்றும் 2 கிலோவுக்கும் அதிகமான ஹசிஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுங்க அதிகாரிகளின் உதவியுடன் மேல்மாகாண வடக்கு பிரிவு போலீசார் இந்த போதைப் பொருள் தொகையை கைப்பற்றியுள்ளனர். இதன்போது 3 கிலோ 599 கிராம் குஸ் மற்றும் 5 கிலோ 409 கிராம் ஹசிஸ் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு பொருத்தமான புதிய அரசியல் மற்றும் போக்குவரத்து கலாச்சாரத்தை தற்போதைய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இந்த மாற்றத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது நாட்டின் அனைத்து குடிமக்களின் பொறுப்பு எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரமுலகில் நடைபெற்ற இலங்கை போக்குவரத்து சபையுடன் இணைந்துள்ள இலங்கை மெட்ரோ டிரான்சிஸ்ட் நிறுவனத்துக்கான 35 புதிய ஊழியர்களை பணியில் இணைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மின்சார மற்றும் இயந்திர வாகன மேற்பார்வையாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், பேருந்து சாரதிகள் மற்றும் உதவி சாரதிகளுக்கு நியமனங்கள்
0: வழங்கப்பட்டன.
3: சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமெரிக்க விஜயத்தை முன்னிட்டு அவருக்கு சிறப்பு அரசு வரவேற்பு அளிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் தயாராகி வருகிறது. ஷி ஜின்பிங் இன்று வாஷிங்டனை சென்றடையுள்ள நிலையில் ஜாயின்ட் போஸ் ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்தில் அவரை ஜனாதிபதி டிரம்ப் நேரில் வரவேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு தசாப்தத்துக்கு மேலான காலத்துக்கு பின்னர் சீன ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது அரசு விஜயம் இதுவாகும். நாளை வெள்ளை மாளிகையில் ஷி ஜின்பிங் மற்றும் அவரது மனைவி பெங் லியுவனாவுக்கு சிறப்பு வரவேற்பு நிகழ்வு நடத்தப்படவுள்ளது. இதில் 479 ராணுவ வீரர்கள் பங்கேற்பதுடன் ராணுவ அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய
5: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த நடை

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு மாலை பொழுதுல உங்க எல்லாருமே சந்திக்கலாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா வித்தியாசமான சாங் செலக்ஷனோட நான் வந்திருக்கேன் உங்களை சந்திக்கிறதுக்காக. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கு 01 2 7 5 0 0 1 0 0 1 0 2 7 5 1 1 1 1 அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பிய பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமாகவும் நீங்க வந்து உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்காகவும் விரும்பிய பாடல் கேட்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0760047 1026 என்ற இலக்கத்தினூடாக நீங்க உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு வாட்ஸ்அப்பினூடாகவும் இணைந்து பாடல்களையும் கேட்கலாம். அடுத்த ஒரு சுப்பிரதான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: விக்ரம் 2-3 படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்ப சொந்தம் சரோஜினி வந்திருக்காங்க. வணக்கம் சரோஜினி. அன்பான மாலை நேரம். வணக்கம் சரோஜினி, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரோஜினி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் இங்க குடிக்கறீங்க மேடம்.
0: இமானுவேல்,
1: மும்தாஜ், வேதம், அருள்மொழி, ராஜலட்சுமி, சாந்தனி, அசான், செவான், இவர்களுக்காகவும் வசந்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் சொந்தங்களுக்காகவும்
0: ஓகே. ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: மற்றும் இதர பரிசுகளையும்
2: விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் சத்யகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சும்மா இருக்கேன். நல்லா சும்மா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: வேலை முடிச்சு பதாக வந்தேன் அக்கா.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டேன் அக்கா. அக்கா குடிச்சிட்டீங்களா?
0: ஆரம்பத்துல டீ எல்லாம் குடிச்சு ரெடியாவே வந்துட்டேன்.
1: ஏராளமான உறவுகள் வந்திருக்காங்க.
0: அன்பான மாலை நேர வணக்கம் வலிமை போன்று நானும் நிகழ்ச்சியோடுன்னு சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து வந்திருக்காங்க. ஹாய் அன்பான மாலை நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. மற்றும் இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பு வாய்ந்த ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான இனிய மாலை நேர வணக்கம் உங்களுக்கும் எமது வசந்தம் சந்தங்களுக்கும் சொல்லி அவிசாவளுக்கு பெண்டு டெஸ்டேட்ல இருந்து

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான். திரை உலகின் நட்சத்திரம்
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் சரண்.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் துணி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் ஃபரீதா வந்திருக்காங்க. வணக்கம் ஃபரீதா.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே ஃபரீதா, அப்புறம் என்ன செஞ்சிருக்கீங்க? டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன்.
0: அடடா, என்ன இவ்வளவு நேரம் ஆகிட்டு? அடடடா, பாத்தீங்களா, தூங்கி எழும்பி இவ்வளவு லேட் ஆகி சாப்பிடுறது, இது நல்ல பழக்கமா?
1: நிறைய
0: அன்பு சொந்தங்கள் வந்திருக்காங்க. நேத்து வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே தானே, அதனால நிறைய சொந்தங்கள் வருவாங்க. ஆமா, எல்லாரும் எங்க சொந்தம் தான், அன்பு சொந்தம். ஓகேம்மா, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: எங்க குடும்பத்தாருக்கும், உங்களுக்கும், எனக்கும், வசந்தங்களுக்கும், அனைவருக்கும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி.

0: வசமிட்டில் வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் மாலை 6 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
3: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: மலைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் மக்கள் ஆணை கிடைக்க பெற்று இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தி. நாமல் ராஜபக்ஷ மற்றும் சுகேஸ்வர மீண்டும் விளக்கமறியலில். வெளி அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார இயலுமை குறித்து IMF பாராட்டு. அமெரிக்காவுக்கு செல்லும் சீன ஜனாதிபதியை வரவேற்க ட்ரம்ப் தயார். உலக கால்பந்து மீதான நம்பிக்கை மீளவில்லை, ஐரோப்பிய கால்பந்து சங்கங்களின் ஒன்றியத்தின் தலைவர் தெரிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM-இன் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். எழுபத்தாறு வருடங்களாக நாட்டில் காணப்பட்ட அரசியல் கலாச்சாரத்தை மாற்றிய மக்கள் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுத்து இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. சாதாரண மக்களின் கரங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பரிமாறிய நாளாக இந்த நாள் அடையாளப்படுத்தப்படுகிறது. இயற்கை அனர்த்தங்கள், மத்திய கிழக்கு நெருக்கடிகள், சர்வதேச நெருக்கடிகளுக்கு மத்தியில் கடந்த வருடங்களில் நாம் பெற்றுக்கொண்ட வெற்றி குறித்த அடையாளங்களே இவை. இலங்கை அரசியலின் 76 வருடங்கள் குடும்பவாத அரசியலும் குழுவாத அரசியல் கலாச்சாரமுமே மேலோங்கியிருந்தன. பாரம்பரிய அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் 76 வருடங்களாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு பதிலாக நாட்டை வங்குரோத்து நிலையின் விளிம்பிக்கை கொண்டு சென்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று 2 வருடங்கள் நிறைவடையும் நிலையில் நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து அரச தலைவராக தெரிவான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த நாட்டை மீட்டெடுக்கும் பல்வேறு சவால்களையும் எதிர்கொண்டார். ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அரசியல் அமைப்பின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டிருந்த சில வரப்பிரசாதங்கள் மற்றும் சலுகைகளை குறைத்துக் கொண்டதுடன் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளையும் குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அரச வருமானம் மற்றும் செலவுகளை இடைவெளியை குறைப்பதற்கும் பொருளாதாரத்தை மீண்டும் நிலையான பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி மேற்கொண்டார். 2026 ஆண்டில் சுமார் 1400 பில்லியன் ரூபாய் மூலதன செலவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 2027 ஆண்டில் சுமார் 2000 பில்லியன் ரூபாய் மூலதன முதலீட்டை மேற்கொள்ள அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இந்நிலையில் சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனமான ஃபிட்ச் ரைடிங்ஸ் இலங்கையின் கடன் தரப்படுத்தலை சிசிசி பிளஸ் நிலையிலிருந்து பி மைனஸ் நிலைக்கு உயர்த்தியுள்ளது. அனைத்து நாடுகளுடனும் அணிசேரா கொள்கையின் அடிப்படையில் உறவுகளை பேணி சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடி உள்ளிட்ட சர்வதேச சவால்களுக்கு மத்தியில் நாட்டின் எரிபொருள் கையிருப்பு மற்றும் பொருளாதாரத்தை நிர்வகிப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அரச நிர்வாகத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேநேரம் கல்வி, நிர்வாகம், சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் மறுசீரமைப்புகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மின்சார சபை உள்ளிட்ட அரச நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்களின் பலன்கள் தற்போது பொதுமக்களுக்கு கிடைத்து வருகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி நாடு நகர்ந்து வருவதாகவும் அடுத்த 3 வருடங்களில் மேலும் பல மாற்றங்கள் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் தற்காலிக கட்டளை சட்டத்திற்கு பதிலாக தயாரிக்கப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கும் சட்ட வரைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. 1979 ஆண்டு 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக கட்டளை சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகளை திருத்தி புதிய சட்ட வரைவை அறிமுகப்படுத்துவதற்கான பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கும் சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அதனை வர்த்தமானியில் அறிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்ட வரையறைகளை அறிமுகப்படுத்துவதே புதிய சட்ட வரைவின் நோக்கமாகும். தொடர்ச்சியாக எதிர்கொள்ளும் வெளிப்புற பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் இலங்கை பொருளாதாரம் நெகிழ்வுத்தன்மையை வெளிப்படுத்தி வருவதாக இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் எவான் பாப்பஜோர்ஜியோ தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்காலத்தில் இலங்கை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு அபாயங்கள் தொடர்ந்தும் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை வேலை திட்டத்தின் 7வது மதிப்பாய்வு மற்றும் 2026 ஆண்டுக்கான 4வது சரத்து ஆலோசனை தொடர்பான கலந்துரையாடல்களை நிறைவு செய்த பின்னர் IMF குழு இதனை தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் 4.2% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் தொடர்ச்சியாக பொருளாதார வளர்ச்சி பதிவான 11வது காலாண்டும் இதுவாகும் என எவான் பாப்பஜோர்ஜியோ தெரிவித்துள்ளார். மேலும் ஆகஸ்ட் மாத இறுதியில் இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு 6.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாகவும் IMF சுட்டிக்காட்டியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் பணவீக்கம் 8% தாண்டிய போதிலும் பணவீக்க எதிர்பார்ப்புகள் பொதுவாக நிலையான நிலையில் உள்ளதாகவும் IMF தூதுக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார். வங்கி கட்டமைப்பு போதுமான மூலதனத்துடன் வலுவான நிலையில் உள்ளதுடன் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கான அரச நிதி செயல்திறனும் வலுவாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் மத்திய கிழக்கு மோதலின் கால அளவு மற்றும் தீவிரம் தொடர்பான நிச்சயமற்ற தன்மை, உலகளாவிய வர்த்தக கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள், எல்னினோ காலநிலைமையின் தாக்கம் ஆகியவற்றால் இலங்கை தொடர்ந்தும் பாதகமான அபாயங்களை எதிர்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு மத்தியில் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கு எச்சரிக்கையான கொள்கைகளையும் தொடர்ச்சியான பொருளாதார மறுசீரமைப்புகளையும் முன்னெடுப்பது அவசியம் என IMF சுட்டிக்காட்டியுள்ளது. அரச நிதி மற்றும் வெளிநாட்டு கையிருப்பை மீள கட்டியெழுப்புதல், விலை ஸ்திரத்தன்மையை பேணுதல் மற்றும் நல்லாட்சி மறுசீரமைப்புகளை முன்னெடுத்து செல்லுதல் ஆகியவை இதற்கு அத்தியாவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அதிக ஆபத்துக்குள்ளாகக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக சமூக பாதுகாப்பு திட்டங்களை மேலும் வலுப்படுத்த வேண்டும் எனவும் IMF வலியுறுத்தியுள்ளது. நடுத்தர கால வருவாய் மூலோபாயத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவது மிகவும் முக்கியம் எனவும் இதன் மூலம் அரச வருவாய் சேகரிப்பை நிலையான முறையில் பேணுவதுடன் வரிமுறையின் செயல்திறன் மற்றும் நியாயத்தன்மையை மேம்படுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளது. வரி அடித்தளத்தை விரிவுபடுத்துதல், தேவையற்ற வரி விலக்குகள் மற்றும் சலுகைகளை மறுசீரமைத்தல், வருவாய் நிர்வாகத்தை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் அவசியம் எனவும் IMF தெரிவித்துள்ளது. திருகோணமலை முதல் காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக நீர்கொழும்பு வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளுக்கான எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவித்தல் நாளை பிற்பகல் 2 மணி வரை அமுலில் இருக்கும். திருகோணமலை முதல் காங்கேசன்துறை மன்னார் ஊடாக நீர்கொழும்பு வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையை அண்டிய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாளத்திற்கு 55 முதல் 65 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அப்பகுதிகளில் கடல் அலையானது அவ்வப்போது கொந்தளிப்பாக அல்லது சீரற்றமாக காணப்படும். புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் மாத்தறையூடாக பொத்துவில் வரையிலான கரையை அண்டிய கடற்பரப்புகளில் அலைகளின் உயரமானது 2.0 முதல் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. எனவே குறிப்பிடப்பட்ட கடற்பரப்புகளில் கடற்றொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கான விமான கொள்வனவில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பான பணச்செலவை வழக்கில் 4வது சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 100 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் 4வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். அவர் இன்று மீண்டும் கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்தே எதிர்வரும் 30ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தில் விசேட திட்டங்களுக்கான பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றிய காலப்பகுதியில் 22 கோடி ரூபாவுக்கும் அதிகமான அரச நிதியை குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 7ஆம் தேதி வரை அவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆண்டின் முதல் 8 மாதங்களில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான காலப்பகுதியில் மொத்த ஏற்றுமதி வருமானம் 12.01 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது 2025ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் பதிவான 11.52 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் 4.26% வளர்ச்சியாகும். இந்த காலப்பகுதியில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகிய 2 ஏற்றுமதி துறைகளிலும் வளர்ச்சி பதிவாகியுள்ளது. பொருட்களுக்கான ஏற்றுமதி வருமானம் 3.63% அதிகரித்து 9.41 பில்லியன் டாலர்களாகவும் சேவைகள் ஏற்றுமதி வருமானம் 6.59% அதிகரித்து 2.6 பில்லியன் டாலர்களாகவும் பதிவாகியுள்ளது. இதனிடையே 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் மொத்த ஏற்றுமதி வருமானம் 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 1.77% அதிகரிப்பாகும். ஆகஸ்ட் மாதத்தில் சேவைகள் ஏற்றுமதி வருமானம் 13.97% அதிகரித்து 331.87 மில்லியன் டாலர்களை பதிவாகியுள்ளதுடன் பொருட்கள் ஏற்றுமதி வருமானம் 1.27 பில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் இலங்கையின் நிலையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்றுமதி துறையின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கும் இந்த வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கிளைன் ஸ்ரீலங்கா செயலகம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் டேக்யா பாதுகாப்பான வழிதடம் எனும் துணைப்பொருளிலான மாணவர்களை தெளிவுபடுத்தும் மற்றொரு கட்ட வேலைத்திட்டம் இன்று கம்புருப்பெட்டிய நாரந்தினிய தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது விசேட பிரதிநிதி எம் பி விஜய். வணக்கம் விஜய்.
2: வணக்கம் கவிதா, வசந்தம் சொன்னங்களுக்கு இனிமையான மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுயாதீன ஊடக வலையமைப்பும் அதே போல கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக தெளிவூட்டும் வேலை திட்டமாக இந்த டேக்யார் வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் 86 பாடசாலைகளில் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை நடத்தியிருந்தோம். இந்த முறை 2வது கட்டமாக இந்த வேலை திட்டங்கள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாங்கள் 24வது டேக்யார் வேலை திட்டமாக முலட்டியான கல்வி வளையத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்று திரட்டிக் கொண்டு கம்புருப்பிட்டிய நாரந்தினிய தேசிய பாடசாலையில் எங்களுடைய 24வது டேக்யார் வேலை திட்டத்தை இன்றைய நாள் மிக சிறப்பாக முடித்திருக்கிறோம். தெற்கு பகுதியை பொறுத்தவரையில் அதிகமாக இப்பொழுது மழையோடு கூடிய காலநிலை காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த காலநிலையை பொருட்படுத்தாது ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய நாளிலும் இந்த வேலை திட்டத்தில் மிக சிறப்பாக கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக 11 பாடசாலைகளிலிருந்து 680க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக முடித்திருக்கிறோம். இந்த நாளில் கலந்து கொண்ட பாடசாலை மாணவர்களுக்கு வழமை போல் நாங்கள் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல செலுகூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மூலமாக வழங்கியிருந்தோம். பாதையில் நாங்கள் பயணிக்கும் முறைகள் ஒரு பாரதியாக ஒரு பாதசாரியாக நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய தெளிவு, அதே போல வாகனங்களை நாங்கள் எவ்வாறு பயணம் செய்ய வேண்டும், ஒரு முச்சக்கர வண்டியிலோ அல்லது மோட்டார் சைக்கிளிலோ நாங்கள் எவ்வாறு பயணம் செய்ய வேண்டும், இப்படி பல போக்குவரத்து சம்பந்தமாக பல விதிமுறைகள் அதே போல அதில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அதே போல அது பற்றிய சட்டத்திட்டங்கள் பற்றி பல தெளிவுரைகளை இன்றைய நாளிலும் பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். அதே போல இன்றைய நாள் வேலை திட்டமும் மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. நாளை நாங்கள் 25வது டேக்யார் வேலை திட்டமாக வீரக்கெட்டிய ராஜபக்த வித்தியாலயத்தில் எங்களுடைய வேலை திட்டத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இந்த பாடசாலையில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாளை நாங்கள் 25வது வேலை திட்டமாக வீரக்கெட்டிய ராஜபக்த வித்தியாலயத்தில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளில் எங்களோடு இணைந்து கொண்ட பாடசாலை மாணவர்கள் அதே போல குயின் ஸ்ரீலங்கா செயலகம், கல்வி அமைச்சு, இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், 1990 சுவசரிய சேவை, அதே போல இலங்கையின் முதல் தர காப்பகுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பேஃபஸ்ட் காப்புறுதி நிறுவனம், இவை அனைத்துக்கும் நாங்கள் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே நாளை 25வது வேலை திட்டத்தோடு உங்களை அன்போடு சந்திக்கிறோம்.
1: நன்றி விஜய்.
2: நன்றி.
1: டிஜிட்டல் மாற்றம் என்பது வெறுமனே தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு நிகழ்ச்சி நிரல் அல்ல எனவும், நாட்டின் பரந்த பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்தின் அத்தியாவசியமான ஒரு பகுதியாகும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உலகளாவிய பிரதம தகவல் அதிகாரிகளின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று ஆரம்பமான இந்த மாநாடு நாளைய தினம் நிறைவடைய உள்ளது. அரசாங்கங்கள் மற்றும் தொழில்நுட்ப துறைகளைச் சேர்ந்த பிரதம தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு, டிஜிட்டல், பொது உட்கட்டமைப்பு மற்றும் கிளவுட் தொழில்நுட்பம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய அதிக உற்பத்தி திறன் மற்றும் செயற்திறன் கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளில் டிஜிட்டல் மாற்றம் முக்கிய இலக்காகும் எனவும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார். 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சதித்திட்டம் தீட்டிய மற்றும் அதற்கு உதவிய ஆதரவு வழங்கியவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பில் திருப்தியடைவதாக கத்தோலிக்க சபை தெரிவித்துள்ளது. பல வருடங்களாக இந்த வழக்கின் தீர்ப்புக்காக பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருந்ததாகவும், உயிரிழந்த தங்களது பிள்ளைகள் மற்றும் பெற்றோருக்காக அவர்கள் நீதியை எதிர்பார்த்திருந்ததாகவும் கத்தோலிக்க சபை குறிப்பிட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் திருப்தியடையும் வகையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறித்து தாம் திருப்தியடைவதாக கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மூன்று புதிய மேல்நீதிமன்ற நீதிபதிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார். இதற்கமைய யாழ்ப்பாண மாவட்ட நீதிபதியாக பணியாற்றும் நீதிச்சபையின் சிறப்பு பிரிவு அதிகாரியான பெருமாள் சிவக்குமார், நீதிச்சபை ஆணைக்குழுவின் சிரேஷ்ட உதவி செயலாளராக பணியாற்றும் நீதிச்சபையின் சிறப்பு பிரிவு அதிகாரியான ஆனந்தி கனகரத்னம் மற்றும் கொழும்பு மாவட்ட நீதிபதியாக பணியாற்றும் நீதிச்சபையின் சிறப்பு பிரிவு அதிகாரியான ஞானேச லலித் கண்ணங்கர் ஆகியோரே இவ்வாறு புதிய மேல்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான நியமன கடிதங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்று முற்பகல் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரியை நீக்குவதற்கான சட்டமூலத்திற்கு சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரம் ரத்ன தனது சான்றொப்பந்தத்தை இட்டுள்ளார். இதன்படி குறித்த சட்டமூலம் நேற்று முதல் சட்டமாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டமூலம் முதன்முறையாக வாசிப்பதற்காக 2026 ஆகஸ்ட் மாதம் 4 தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் கடந்த செப்டம்பர் 9 தேதி நடைபெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து வாக்கெடுப்பின்றி அது நிறைவேற்றப்பட்டிருந்தது. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவியை நிறுவி அறிமுகப்படுத்தப்பட்ட 2009 ஆண்டின் 35 இலக்க பாதுகாப்பு தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்காகவே இந்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்குவதற்காக புதிய டிஜிட்டல் முறைமையொன்று நாளை முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் கிளிஃபோர்ட் பெரேரா தெரிவித்துள்ளார். புதிய முறைமையின் கீழ் விண்ணப்பதாரர்கள் எந்தவொரு தொலைபேசி வலையமைப்பின் மூலமாகவும் தங்களது மருத்துவ பரிசோதனைகளுக்கான நேர ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த நேர ஒதுக்கீட்டு சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதோடு, திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்குவதற்காக விண்ணப்பதாரர்கள் எந்தவொரு மேலதிக கட்டணத்தையும் செலுத்த வேண்டியதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பதாரர்கள் மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளும் நடைமுறையை இலகுப்படுத்தவும், நேர ஒதுக்கீடுகளை மிகவும் இலகுவாக செய்து கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெலிகம நகரில் உள்ள பிரதான அஞ்சல் நிலையத்தின் வருடாந்த கணக்காய்வின்போது சுமார் 21 லட்சம் ரூபாய் பணம் கணக்கில் இடம்பெறாதது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெலிகம பிரதான அஞ்சல் நிலையத்தின் கீழ் 17 உப அஞ்சல் நிலையங்கள் இயங்கி வருவதுடன் கடித பரிமாற்றம், பொருட்களை அனுப்புதல், வாகன அபராதம் செலுத்துதல் முதியோர் கொடுப்பனவு மற்றும் பணம் பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அஞ்சல் நிலைய வலையமைப்பினூடாக தினசரி வருமானமாக 30 முதல் 40 லட்சம் ரூபாவுக்கும் அதிக தொகை கிடைப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அஞ்சல் நிலையத்தின் வருமானம் மற்றும் செலவுகள் தினசரி முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் பிரதான அஞ்சல் நிலையத்தில் அதிகபட்சமாக 2,50,000 ரூபாய் மாத்திரமே கையிருப்பாக வைத்திருக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக கிடைக்கும் பணம் தினசரி வங்கியில் வைப்பிலிடப்பட வேண்டிய நிலையில் அவ்வாறு வைப்பில் வைக்கப்படவில்லை எனவும் முறையாக கையளிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வருடாந்த கணக்காய்வின் போது 21 லட்சம் ரூபாய் தொடர்பில் ஏற்பட்ட கணக்கு முரண்பாடு குறித்து தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அஞ்சல் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானை அழிக்கும் அளவுக்கு அமெரிக்காவிடம் ராணுவ பலம் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய டிரம்ப் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் ஒன்றை எட்ட முடியாவிட்டால் கடுமையான ராணுவ நடவடிக்கையை முன்னெடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதற்கு அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காதெனவும் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்க விஜயத்தை முன்னிட்டு அவருக்கு சிறப்பு அரசு வரவேற்பை வழங்க டிரம்ப் நிர்வாகம் தயாராகி வருகிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஷி ஜின்பிங் இன்று வாஷிங்டனை சென்றடையவுள்ளார். அவர் ஜாயின் பேஸ் ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பை நேரில் வரவேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு தசாப்தத்திற்கும் அதிகமான காலத்திற்கு பின்னர் சீன ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது அரச விஜயமும் இதுவாகும். நாளைய தினம் வெள்ளை மாளிகையில் ஷி ஜின்பிங் மற்றும் அவரது மனைவி பேங் லியானுக்கு சிறப்பு வரவேற்பு நிகழ்வு ஒன்று நடைபெறவுள்ளது. இதில் 479 ராணுவ வீரர்கள் பங்கேற்பதுடன் ராணுவ மற்றும் விமான சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன.
0: வசந்தம் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: உலக கால்பந்தில் ஏற்பட்டுள்ள சர்ச்சைகளுக்கு பின்னர் கால்பந்து மீதான நம்பிக்கை இன்னும் முழுமையாக மீளவில்லை என ஐரோப்பிய கால்பந்து சங்கங்கள் ஒன்றியத்தின் தலைவர் அலெக்சாண்டர் ஷெஃபரின் தெரிவித்துள்ளார். போர்த்துக்கல் கால்பந்தாட்டு மாநாட்டில் நேற்று காணொலி மூலம் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கால்பந்தில் நம்பிக்கையை பேணுவதற்கும் ஒற்றுமை வெளிப்படைத்தன்மை மற்றும் முழு கால்பந்து உலகிற்கும் பயனளிக்கும் நல்ல நிர்வாகம் ஆகியவை அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உலக கால்பந்தின் ஒற்றுமையை பாதித்த திட்டம் கைவிடப்பட்டாலும் அதனால் ஏற்பட்ட நம்பிக்கை இழப்பு இன்னும் சரி செய்யப்படவில்லை எனவும் அதனை மீண்டும் கட்டியெழுப்புவது அனைவரின் பொறுப்பு எனவும் ஷெஃபரின் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் நேரடியாக ஃபிஃபாவின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டியோவின் பெயரை குறிப்பிடவிடையில் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் மக்கள் ஆணை கிடைக்கப்பெற்று இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தி. நாமல் ராஜபக்ச மற்றும் சுகீஸ்வர விளக்கமறியலில். வெளி அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார இயலுமை குறித்து IMF பாராட்டு. அமெரிக்காவுக்கு செல்லும் சீன ஜனாதிபதியை வரவேற்க டிரம்ப் தயார். உலக கால்பந்து மீதான நம்பிக்கை மீளவில்லை ஐரோப்பிய கால்பந்து சங்கங்கள் ஒன்றியத்தின் தலைவர் தெரிவிப்பு. இத்துடன் வசந்த மெஃபெமின் மாலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம் நேயர்கள், இப்போது முதல் நேற்றைய தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அதக்கோட்டிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3118, வெற்றி இலக்கங்கள் முறையே 17, 48, 61, 71. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 17, 48, 61, 71. வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து எம். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எம். ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5004, வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 10, 28, 32. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கம் 9, 10, 28, 32. வெற்றி ஈட்டிய ராசி மீனம். மீண்டும் ஒரு முறை ராசி மீனம். சூப்பர் போலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3292, வெற்றி இலக்கங்கள் முறையே 10, 45, 46, 53. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கம் 10, 45, 46, 53. வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து வி. சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5453, வெற்றி இலக்கங்கள் முறையே 13, 28, 36, 46. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கம் 13, 28, 36, 46. வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து சி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து சி. சுப்பிர தின சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1026, வெற்றி இலக்கங்கள் முறையே 5, 5, 6, 8, 8, 7. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கம் 5, 5, 6, 8, 8, 7. வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து பி. ஜய சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 500, வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 8, 8, 7. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கம் 6, 8, 8, 7. ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து பி. சசிரிவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1122, வெற்றி இலக்கங்கள் முறையே 7, 33, 47. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கம் 7, 33, 47. கப்பற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 2468, வெற்றி இலக்கங்கள் முறையே 24, 33, 46, 71. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கம் 24, 33, 46, 71. வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து இசட். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இசட். சூப்பர் இலக்கம் 2. மீண்டும் ஒரு முறை சூப்பர் இலக்கம் 2. இவைகள் தான் நேற்று தினம் சீற்றிழக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணை.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: 102 சுமார் 102 சுமார் அலுவலகத்தில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி எடுத்திருக்கோம். இப்ப கூட பேச வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: கோகிலன்.
1: கோகிலன் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் கோகிலன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
2: வேலை முடிஞ்சு சமைச்சு இது இந்த அடிக்கேன் அக்கா. சமைச்சு முடிச்சுட்டு.
1: ஓகே ஓகே கோகிலன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: ஓ டீ எல்லாம் குடிச்சாச்சு. நீங்க?
1: நான் 5 மணிக்கெல்லாம் டீ எல்லாம் குடிச்சு ரெடியாவே வந்துட்டேன்.
2: சவுதியில் வசிக்கும் மனைவிக்காகவும் மகன் செல்ல மகனுக்காகவும் எல்லாருக்கும் கேப்பேன். பாட்டு ஒண்ணு தெரியுங்களா?
1: என்ன பாடல்?
2: நன்றி
1: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் சரண்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம். வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் விஸ்வநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே விஸ்வநாதன், இன்னைக்கு சவாரி எல்லாம் எப்படி போனது?
1: என்ன
0: பாடல்? ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க சரியா?
1: பாடல் கேக்கு மேடம். சவத்த நிலம் கட்டாள மரம் ஜீவனுக்கும் கதையாகும்
0: எனக்கு
2: மியூசிக் பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்.

music streaming in Sri Lanka. Sri Lanka. Awesome. FM 102.6.

0: குட் நைட். திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, நான் மஸ்கில இருந்து அஜித் பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம் அஜித், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு அக்கா. உங்களோட ப்ரோக்ராம் எனி டைம் கேப்பேன், டைம் இருக்கா? உங்களோட பேச டைம் இருக்கா? பிஸியா இருக்கா?
0: அப்படியா? ஓகே ஓகே. என்னைக்குதான் கால் பண்ணிருக்கீங்க?
1: அவோ அக்கா, மிச்ச நாளை போறோம்.
0: ஆமா அஜித், அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
1: அக்கா வேலைக்கா, உங்களோட ப்ரோக்ராம் கேட்டுட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இல்லக்கா, லேட்டா அக்கா.
0: அப்படியா? ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: அக்கட படம் எந்த ப்ரோக்ராம் உண்மையிலே நல்லா பிடிச்சிருக்கு.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான படம் இருக்கு. சொல்லுங்க.
1: எனக்கு கேக்குற பாடல் தரீங்களா?
0: என்ன பாடல்
1: அக்கா? அஜித் ரெட் படத்துல இருந்தே தாய் மடி என்ற பாடல் தரீங்களா?
0: ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சி கேளுங்க. சரியா?
1: ஓகே அக்கா, தேங்க் யூ.
0: ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்காங்க
1: அக்கா? மஸ்கேலியாவில இருக்காங்க அக்கா, மசுன்னு சொன்னவங்களுக்காகவும் மத்ததையும் கிடையாது, என்னோட கடையில் இருக்கிற கொழும்புல உள்ளவங்களுக்காகவும் அக்கா உட்காந்து கேட்கிறேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: தேங்க் யூ அக்கா.
0: ஓகே.

0: நாடு முழுவதும் 102.6 102.8
1: நாம்
0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM
2: பறக்குதா.
3: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
4: அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சங்கீதம் திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இங்கூட பேச நம்மளுடைய அன்பு சொந்தம் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க
1: அக்கா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரேடியோ கேட்டு கொண்டிருக்கேன் அக்கா. வந்த எப்பம்
0: நீண்ட
1: நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், லைன் கிடைக்கவே இல்லை. இப்ப தான் அக்கா கிடைச்சி.
0: ஓகே, அதுதான் பாருங்க,
1: இந்த டைம் வழியில இருந்து ட்ரை பண்ணேன் அக்கா.
0: அடடா, ரொம்ப நீண்ட நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஓ அக்கா, பேசிட்டே சாப்பிடும் போது இப்பதான் லைன் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கு அக்கா.
0: மற்றும்
1: இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம், முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வ குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம், மற்றும் நாகஸ்தன் இலக்கா சக்தி ஸ்லோகத்துல வசனம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்கும் அக்கா. மற்றும் தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி, கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மற்றும் மவுண்டின் எஸ்டேட் ஏகாம்பரம், சுப்பையாக கொச்சிக்கடை ஈடனையா, ஆட்டோ விஸ்வநாதன், மற்றும் சரோஜினி சகோதரி சரோஜினிக்காகவும், வட்டவலையில் இருக்கும் ருக்மணி, மற்றும் நாகஸ்தனையில் சொந்தங்களுக்கும், உரகலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்துலையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், வசந்தம் கேட்கும் அனைத்து நேயர்களுக்கும், உங்களுக்காகவும் அக்கா அழைக்கிய வழங்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, மருத்துவ திரைப்படத்துக்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய திருமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் சரண்.

0: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரிய பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது? என்ன பேர் உங்களுக்கு?
1: நவசாத்.
0: நவசாத், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: அடுத்த
0: ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அனைத்து
0: நேரம் உங்களுக்காகவும்
1: ஒரு பாடலாக்கா?
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி, வணக்கம்.

0: உருவாக்கி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க.

0: வேட்டைக்காரன் திருப்பித்தருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். மார்கரெட் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சோகமா இருக்கும்,
0: நீங்க
1: எனக்காகவும் வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: வில்லு திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது? ரம்யா, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ரம்யா. அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா, ஓகே ஓகே ரம்யா. சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலாமா? ஷோ எல்லாம் முடியதான் சாப்பிடணும். ஓகேமா ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யார் யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, பாடல கேட்டு வரலாம்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் அந்தி சாயம் இரவின் அமைதியில்

போறீங்க ஆகியோரையும் அதே போன்று ஹாய்க்கா அன்பான மாலை பொழுது வணக்கம். இது மாலையில இரவாகிட்டு வணக்கம் சொல்லி நம்மளுடைய சந்திரோ நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கம் சொல்லி நதிஷா நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புகளுக்காக மொழிக்கிறது ஒரு சூப்பரான பாடல் கொள்ளாதவன் திரைப்படத்துக்காக.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
2: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் சரண்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம் அன்பான இரவு நேரம் வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கணும் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நன்றி நன்றி உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: சாப்பிட்டீங்களா? மாமா சுமன்
1: இருக்கு. நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டார வழியிலிருந்து வினோதன் வந்திருக்காங்க. வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், அபினாஷியும் நிகழ்ச்சியோடு சொல்லி. அதே போன்று அன்பான இருவனிட வணக்கம் சொல்லி கரோலினாலிருந்து ஆகாஷ் வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லி ரெஜினார்ட் நாவட்காடிலிருந்து நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் ஜெய் பாடல் தெரிவுகள் எல்லாம் அருமையாக உள்ளது சொல்லி பிரசாத் சிராஜ் நிகழ்ச்சி வந்திருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் அன்பான இருவனிட வணக்கம் சொல்லி நிர்மலா பாலா நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

படிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கழகத்தில் நந்தகுமார். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:04 நிமிடம். நீங்கள் வலைப்பணி ஏற்படுத்தலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01212750501 அல்லது 01212750111. சரி, இன்று ஆரம்பத்திலேயே யார் வந்திருக்காண்டு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வடிவேல். எப்படி இருக்கிறீங்களே? இன்னைக்கு ஆரம்பத்திலே வந்துட்டீங்களா? என்ன
1: நலமா இருக்கிறேன். ஆரம்பத்திலேயே முயற்சி செய்து ஏதோ இறைவன் துணையோடு கிடைத்து விட்டது சந்தோஷம்.
0: ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்க தானே வடிவேல்?
1: நிச்சயமாக வசந்தமும் நீங்களும் இருக்கும் வரை நாங்கள் எப்பவுமே சந்தோஷமாகவே இருக்கோம்.
0: ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க வடிவேல்?
1: இந்த பாடலை வந்து சிறப்பாக நிகழ்ச்சியை தயாரித்து அழுதிக்கொண்டு உங்களோடு இப்போது எமது வசந்தம் பாடலியை கேட்டுக்கொண்டும் திருவோணமலை பாலையூட்டி விஜயோடு பண்டத்தறிவு தேவபலர் பருத்தி திரை அருண்மொழியோடு கலத்திர கிரிக்கல சாரலட்சுமி அவர் பாடலை தாருங்கன்னு வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 9:14 நிமிடம். வசந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க தங்கராசா?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் தங்கராசா. என்ன பண்றீங்க?
1: உங்களுடைய தெரிவு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பாடல் எல்லாம் பிரதானமா இருக்கிறது.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க ராசா உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: வசந்தங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனது குடும்பத்துக்காகவும் எனக்கு ஒரு பாடல் வந்ததாங்களே.
0: என்ன பாடல்?
1: மூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க ஊர்வலம் நடக்கின்றது. அந்த பாடலை.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:27. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம்.
0: வணக்கம் முந்தாஜ் பேகம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க.
0: ஊர்ல மழையா வெயிலா?
1: மழை.
0: சரி, மழையோட மழையா பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கீங்க.
1: ஆமா.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: என்ன
0: பாடல்?
1: தங்கமலை ரகசியம் படத்துல அமுதை பொழியும் நிலவே.
0: நீ அருகில் வராதது ஏனோ. சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: நன்றி.

0: நேரம் 9:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சாந்தா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சாந்தா. ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க, என்ன காரணம்? சரி, சாப்பிட்டீங்களா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க? வசந்தனையர் 1 1 1

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வாழ்க்கையில ஓய்வு கிடைக்கல ஒரே ஒரு தடவை தான், எப்ப தெரியுமோ? சும்மா தமாஷா
2: அண்ணா, நமக்கு தான் நிறைய வசதி இருக்கு. இன்னும் யாருக்காக நீங்க இப்படி ராத்திரி பகலா கஷ்டப்படுறீங்க? எனக்காகவா?
1: நம்ம ரெண்டு பேரும் தான் ஒரே அண்ணே ஒரே தங்கச்சின்னு உனக்கு நான் எனக்கு நீ பிறந்துட்டோம். நீ எப்படி இருக்க கூடாதுமா? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும். உண்மையாதான் சொல்றேன், இந்த காலத்து பசங்க பொல்லாதவங்க, அதுவும் உன் பசங்க ரொம்ப ரொம்ப பொல்லாதவங்க இருப்பானுங்க. ஒருத்தன் டாக்டருக்கு படிக்கணும்னுவா, ஒருத்தன் வக்கீலுக்கு படிக்கணும்னுவா, ஒருத்தன் அமெரிக்கா போகணும்னுவா, ஒருத்தன் இங்கிலாந்து போகணும்னுவா. அதோட பொண்ணை பெற்றுட்டீங்கன்னா மாமா வீட்டுல இருந்து வைரமா வரணும்னு எதிர்பார்ப்பான். இதுக்கெல்லாம் நான் தயாராக வேண்டாம். நாளைக்கு பிறந்த வீட்டுல இருந்து நீ என்ன கொண்டாந்தேன்னு ஒரு பய உன்னை கேட்க கூடாது. அதுக்காக தான் இந்த லட்சுமிக்கார வெளியில இருந்து லட்சுமி கொண்டு வர. ஓகே,
2: சதா என்ன பத்தியே கவலைப்பட்டு இருக்கீங்களே, எனக்கு எப்போ ஒரு அண்ணி வர போறாங்க?
1: லட்சுமி லட்சுமி, என்னுடைய ஒரு கண் நீ, இன்னொரு கண் பேஷன். உன்னுடைய கல்யாணம் முடிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்.
3: குட் மார்னிங் டாக்டர்.
1: ஓ குட் மார்னிங், கம் இன். ஹவ் இஸ் தி பேஷன்ட்?
3: பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். போற வழியில உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லி போலான்னு
1: வந்தேன். நாட் அட் ஆல். பை தி வே, நாளைக்கு தங்கச்சிக்கு பிறந்த நாள் இருக்கு, மறந்துடாம வந்துரு.
3: சட்டன்லி.
1: ஹே ரமேஷ். ஹலோ பாஸ்கர். சங்கர் மை ஃப்ரெண்ட். டாக்டர் ரமேஷ், டாக்டர் ஆனந்த், மிஸ்டர் பாஸ்கர்.
3: ஹலோ.
1: பெரிய வீட்டு பிள்ளை, பல கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு, அவ்வளவுதான்.
3: எடுத்துக்க.
1: ஒரு டான்ஸ் ஆகுது உண்டா? என் டேஸ்டே வேற. தங்கச்சி ஒரு பாட்டு பாடும், டாக்டர் ஆனந்த் தபலா வாசிக்க போறார், அது முடிஞ்சோட நல்ல சாப்பாடு உண்டு.
3: நான்வெஜ்
1: சாம்பார்.

0: மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:50. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க குமார்?
1: அருமையான பாடல் கேட்டுக்கொண்டு.
0: ஓ, பாடல் பிடித்திருக்கா உங்களுக்கு?
1: ஆமா.
0: சரி, என்ன பண்றீங்க?
1: என்ன
0: பாட்டு?
1: ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அந்த பாடல்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: அனைத்து உள்ளங்களுக்காகவும் உங்களுக்காகவும்.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி.

0: நேரம் 9:58. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் பாருக், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் பாருக். ஊரெல்லாம் என்ன சொல்லுது அனுராதபுரம் எல்லாம்?
1: இப்ப மழையெல்லாம் நின்றுட்டு கொஞ்சம் வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது.
0: வேலைக்கு போனீங்களா? தூக்கமா?
1: இல்ல இல்ல, தூக்கம் இல்ல. சாப்பிட்டு போட்டு உங்களோட இதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சிது.
0: கிடைச்சிதான் என்ன சந்தோஷம் தானே? இப்ப
1: சந்தோஷம்.
0: சரி பாருக்கு சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனக்கு முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்த அந்த பாட்டை, எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் சுசாந்த் கான், மகன் நஜிபன் நசிகா, பேத்தி சச்சூர் யானா, பாத்தோட்டை ஜெமிலா, சுலைமான், மருசு, கொழும்பு, மஜீத், முத்தாஜ் பேகம், மாத்தல இம்தியாஸ் சேருக்கும், அரபா நகர் பரிதாவுக்கும், கல்குமா ஜின்னாவுக்கும் அந்த பாட்டை தாங்களே.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1 நேரம் 10:00.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கிலிருந்து ரவி வந்திருக்கா. ஹாய் அண்ணா வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு. வடங்குடையிலிருந்து குமாரி வந்திருக்காங்க. நான் தெமோதரில் மங்களேஸ்வரன் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. கணபதி வந்து இரவு நேரம் வணக்கம், மகிழ்ச்சியுடன் நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம் சமூகங்களுக்கு. அந்த பெரிய குருயானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க. அன்பான இரவு பொழுது வணக்கம் நந்தகுமார். அருமையான பாடலுடன் அசத்தலாக இருக்கிறது வசந்தம் வானொலியில். அவசியம் வானொலியின் ஓட்டு வானொலி பெட்டியில் அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுபோல் புதுச்சேரியிலிருந்து கோவிந்தராஜன் வந்திருக்காங்க. வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. நிசா வந்திருக்காங்க மாவனிலிருந்து. வணக்கம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேரம் வணக்கம் அண்ணா, நலமாக இருக்கிறீங்களா? நானும் மளிகாவத்த சந்திரா குசனிலிருந்து சொல்லியிருக்காங்க. காளிமுத்து வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா இரவு வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பத்துக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுவானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. கே கே சுள்ள கண்ணனுக்காக ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்கண்ணாண்டு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதாஸ் வந்து ஹாய் அண்ணா இதமான இரவு நேரம் வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். இந்திரனிலிருந்து ஸ்ரீதாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. இரவு நேரம் வணக்கம் ஊர்கடைபத்த தமிழ்நாடு தோட்டம். ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. அஜித் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா அன்பான இரவு நேரம் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மஸ்கலியாவில் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஸ்டீவன் டெய்லர்ஸில் இருந்து வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்னான் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் தலைவா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அம்மா என் அம்மா மின்னல் கொடிக்கும் ஐயா ராஜுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் நந்தா மாஸ்டர்.
0: வணக்கம், யார் இது? ஆதி மூலம்.
1: எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு ஆதி மூலம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: தனலட்சுமி, கிருளப்பனை ஜேசுராஜ், வசந்த குமார், குணசீலன் மற்றும் சின்னையா மகாதேவன், மத்தளை ஐயா கண்ணு, பாடகர் அம்பான் பிட்டிய ராசையா அவர்களுக்காகவும் இந்த நேரம் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி வணக்கம்.

சுவாசத்தின் சுவாசம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எப்பம் நேரம் இரவு 10:18 வசந்த நிலா நிகழ்ச்சியோடு பேசுறதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஆட்டோ விஸ்வநாதன்
1: உங்களை போல நலமா இருக்கீங்க?
0: அப்புறம் நான் நலமா இருக்கேன் விஸ்வநாதன். என்ன பண்றீங்க? பாடல் அருமையா இருக்கா? மாசிலா உன்னை காதலி அப்படின்னா. சரி, இப்ப வீட்லயே ஆட்டோ
1: விட்டுறீங்களா?
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க விஸ்வநாதன்?
1: சார், எனக்கு பாடல்
0: என்ன பாட்டு சார்?
1: ரோஜா மலர் ஆசை
0: அருகில் வரலாம் என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாலகேஷ் சார், காவத்துமார், ரம்பி, கண்ணன் பாலா, பிள்ளை மகாமி, சித்தினம்,
0: நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 10:29 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா, சந்தோஷமா இருக்கேன் சார்.
0: என்ன காரணம்?
1: பழைய பாடல் எல்லாம் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு.
0: பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்லா பிடிச்சிருக்கு.
0: ஊர்ல என்ன மழையாவே இல்ல?
1: ஒரே மழைங்க சார்.
0: சரி அம்மா, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: அன்பான் அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், ஆட்டோ விஸ்வநாதன், சோமசரி, சின்னையா மகாதேவன், ஈரன், சண்முகநாதன், இமானுவேல், மும்தா சேதம், அருள்மொழி, ராஜலட்சுமி, சாந்தனி, பிரசாந்த், செவான், பொசானி, நிரோஷ்குமார் ஆகியோருக்காகவும், வசந்தம் நேயர்கள் அவர் அனைவருக்கும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.

0: நேரம் 10:43 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சைக்கிள் கடை கபூர், அப்படியா? எப்படி இருக்கிறீங்க? ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? அப்புறம் சொல்லுங்க, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நன்றி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேபம். நேரம் 11:07. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் நந்தா, எப்படி? வணக்கங்கள்.
0: வணக்கம் பஞ்சலிங்கம். எப்படி
1: இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். அப்புறம் எப்படி ஊர் பக்கம் என்ன சொல்லுது?
1: ஊர் பக்கம் மழை இல்ல, கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ஐயோ சூப்பர், தூக்கத்துல போக இங்க மனசு விடுவதில்ல. அதுக்கெல்லாம் பொறுத்த நேரம்ல தலைவர்த்த உசாரான பாடல் ஒளிபரப்பு விட்டீங்கள், நித்திர தூக்கம் எல்லாம் பறந்து போயிடுச்சு.
0: ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பஞ்சலிங்கம் பாட்டு கேட்க?
1: வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் மற்றும் எனது குடும்பத்தாருக்கும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும். பாடல்களை போட்டு எங்களுக்கு ஒரு உசார் படுத்துவாரு கேட்டுக்கொள்கிறோம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. நீங்கள் வளைக்கலாம் வளைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7750-001 அல்லது 0112-7750-1
2: கைகள் மறைத்து நின்றால்

மக்கள் தீர்ப்புக்கு எதிராக.

0: வசந்த நிலா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் முகநூல் விளையாக யார் வந்திருக்கன்னு பார்க்கணும். புத்துவெளியில் இருந்து பாடகர் ஜியா வந்திருக்கார். வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணம் இனிவெளியில் இருந்து ரவி சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியை இணைந்துள்ளோம், எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்திய ஜோதி அளவெட்டியிலிருந்து வந்திருக்க அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, இனிய இரவு நேர வணக்கம். நான் தேஜா. எப்படி இருக்கிறீங்க அண்ணா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க. ஆமாம் அண்ணா, அம்மா அம்மாவுக்காகவும் வசந்த மாளிகை படத்தில் இருந்து பாட்டு தாங்க அண்ணான்னு கேட்டிருக்காங்க. மூர்த்தி மாமாவுக்காகவும் வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்தத்தின் செல்லக்குட்டி தேஜா. சென்னையில் சிங்கர் வந்திருக்க சிங்கர் ஸ்ரீராம் சிவராம் வந்த இனிய இரவு நேர வணக்கம் அப்படி சொல்லி இங்கிலிருந்து ரவி வந்திருக்காங்க. அதுபோல் அன்பான இரவு நேர வணக்கம்னா அருமையான பாடல்கள் நாங்களும் கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. சாருக்கு வந்திருக்காங்க குரணியிலிருந்து, அது புதுச்சேரியிலிருந்து வந்திருக்காங்க. வசந்த நிலவா நிகழ்ச்சியின் அனைத்து பாடல்களும் அருமையாக உள்ளது, அனைத்து உள்ளங்களுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லுங்க. மாளிகாவத்தை சந்திரா குசிலிருந்து அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லுங்க. கொழும்பு ரெண்டிலிருந்து ராஜேஸ்வரி மகேஸ்வரி சுசீலா சந்தோஷத்துக்காக ஒரு நல்ல பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காளிமுத்து வந்திருக்காங்க, ஹாய் அண்ணா இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. பன்னீர் வந்திருக்கா, ஹாய் ப்ரோ இப்படி இருக்கிறீங்க, அருமையாக இருக்கிறது பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிராஜ் வந்திருக்கா, அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு நின்றுள்ளேன், என் அம்மா மின்னல் குடிக்காக ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யாரு? கிருஷ்ணவேணி. எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். உங்களோட பாடல்களை, இனிமையான பாடல்கள்.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா கிருஷ்ணவேணிக்கு?
1: ரொம்பவும் பிடிச்சிருக்கு.
0: சரி கிருஷ்ணவேணி, என்ன பண்றீங்க?
1: நான் காலையில சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓ, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க கிருஷ்ணவேணி?
1: எனக்கு வசந்த நேயர்கள் அனைவருக்காகவும், எனக்கு மகனுக்காகவும், எல்லோருக்காகவும்.
0: சரி, நன்றி.
1: ஒரு பாடல் தர வேணுமா?
0: என்ன பாடல்?
1: நாளை நம்முடைய பதத்துல அன்பு மலர்களை நம்பி இருங்கள் பாடல்.
0: சரி, நிகழ்ச்சி கேளுங்க, அந்த பாடல் வரும். நன்றி.
1: நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் அருமையான பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 11:31. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் ஃபாரூக், எப்படி இருக்கிறீங்க? நீங்க இருக்க போகல எனக்கு என்ன குறைப்பா
1: பாட்டு
0: என்ன மாதிரியான ஞாபகம் வருது உங்களுக்கு? யாரெல்லாம் இருக்காங்க பாரு?
1: என் மனைவி ஹித்து ஜலூபா, முக்தா சேகம், கம்சு மாரிபா, ரஞ்சித், சிப்பான், இஸ்லால், இர்ஷாத், சாக்கிரா, சிம்ரா, நுஸ்ரா, அமீனா, துல்பா, அனைவருக்கு அனைவருக்காக மாற்றி எங்களை கதை எழுதி அனைவருக்கும் பேசுறேன்.
0: சரிங்க, நன்றி.
1: ஆனால்

0: நேரம் 11:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம். என்ற கவலையும் எந்த கவலையும் இந்த துன்பங்களையும் நீங்கும் பழைய பாடல்களை தவிர்த்து வழங்கிக் கொண்டிருக்கும் பல்லாண்டு கொள்ள வேண்டும் சிறப்பு பகுந்து வசந்தம் வகை கூற பணியாற்ற வேண்டும் என்று நான் பணங்கள் கடவுள வேண்டிக் கொண்டு இந்த நடாசிகளும் வேட்டுக்களுமா நொம்புகளிலிருந்து பயனெடுத்த எனக்கு இப்போதான் கிடைக்கிறது.
0: நன்றிப்பா. எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கீங்க நீங்கள்?
0: நல்ல சுகமா இருக்கப்பா. அப்புறம் என்ன பண்றீங்க? சரி, பாடலாம் பிடித்திருக்கா உங்களுக்கு? சரி, இப்ப சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க?
1: மற்றும் மாணிப்பாளர்களுக்கும் மற்றும் மகன் எனது அன்பு மகனும் பசங்களுடன் அழைப்பு நண்பாவுக்கும் திருவிழா மகாதேவன் கலையப்பிள்ளைக்கும் ராஜலட்சுமியம்மா மாணிப்பாய் சைக்கிள் கடை உரிமையாளர் நீலா அக்காவுக்கும் மற்றும் மாணிப்பாய் திருமணம் என்பதற்கும் உங்களோட சைக்கிளை இன்பரும் நான் லைன் கிடைக்க நினைச்சும் கிடைக்கிறேன்.
0: சரிங்கப்பா, ரொம்ப நன்றி.
1: நன்றி மகன்.
2: நான் செத்து பொழைச்ச வண்டா, யமனை பார்த்து சிரிப்ப வண்டா.

மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு. சிலுவையில் இயேசு மறைஞ்சாரு, மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு.

பரம்பரை.

0: அறுக்குமடா, நான் செத்து பொழைச்சவண்டா, எவனை பார்த்து சிரிப்பவண்டா, நான் செத்து பொழைச்சவண்டா, செத்து பொழைச்சவண்டா, செத்து பொழைச்சவண்டா.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்

போகாதடி என் முத்தம்மா, கட்டையிலும் வேகாதடி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே பெண் நேரம். இரவு 11:51. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் நந்தனா, தோப்புற அனிஃபா.
0: அனிஃபா எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பராக நிகழ்ச்சி காட்டுக்கொண்டிருக்கேன். கேட்க கேட்க தேவையில்லாத தேன முது பழைய பாடல்கள் சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு பாடல் வேணும்.
0: ரொம்ப நன்றி. என்ன பாடல்?
1: நெஞ்சில் நெஞ்சம் உண்டு நிரம்பி உண்டு ஓடு ராஜா.
0: எங்க ஓட
1: முடிஞ்சாங்க.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடல் வத்தல ஐயா கண்ணு, கம்பஹா அப்துல் மஜித், தோப்பூர் செல்வநேரம் மொஹைடீனுக்காண்டி, எனக்காவண்டி, உங்களுக்காவண்டி, நேரம் நிகழ்ச்சி காட்டுக்கொண்டு அனைத்து நேரங்களுக்காண்டி.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி. வாய்ப்பு
2: தங்கச்சி பணம்ன உடனே இந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பாத்தியா? சும்மா ஒரு பேச்சுக்காரவாவது எனக்கு பணமான பெருசு, நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொன்னியா?
3: தூக்கு தூக்கி சினிமா பாத்தியா? அதுல என்ன சொல்லி இருக்காங்க?
2: என்ன மாப்பிள்ள சொல்லி இருக்காங்க?
3: கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் சீர் கேட்பாள் சகோதரி, சகோதரி சீர் கேட்கலாம். சுடு
2: நீ பாருமா, இதுக்கே வெக்கப்படுறேன்.
4: அண்ணே
2: தங்கச்சி, பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா பகவான் கழுத்து அறுக்க கூட தெரிஞ்சவனுக்கு பேருதான் மனுஷன்.

0: பகைவனாக்கும் ஜம்பு சொன்னது சரியா போச்சு. இறங்க
1: என்னம்மா
2: தங்கச்சி,
1: மயக்கம் 3 மணி நேரம் தானே தாங்கும்னு சொன்னேன், மறந்துட்டியம்மா? அப்புறம் என்ன, பலத்த வந்துட்டா இளைச்சன இறங்கிட வேண்டியதானே. இப்ப இந்த பணம் அவனுக்கு சொந்தம்.
3: என்னடே இப்ப முடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்பவே சொன்னே கேட்டியா, இந்த பையனை நம்பி வந்தா பாதி வழியில கருத்து இருப்பாங்க.
1: இறங்குப்பா, இறங்கு இறங்கு
0: போட.

0: தம்பி.
1: ஒழிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது வசந்த நாள் நிகழ்ச்சி. இதுவரை நேர்முன் நிகழ்ச்சியில் கலந்து சிரிப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்தோடு இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீது விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

www.vasantamfm.lk. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

ஒன்பது மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM சூப்பர் 102.6 102.8 வசந்தம்.

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று இரண்டு.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் அதிகாலை 5 மணி.

0: சொந்தங்க அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவரிசை ஊடகமும் www.vasthamfm.org என்ற இணையதள முகவரி ஊடாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. மனதிற்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு, வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏன்னு சொன்னா நாளை வெள்ளிக்கிழமை, நாளை மறுதினம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டை நோக்கி நாங்க நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப விடுமுறை நாள் வர கிட்ட கிட்ட இருக்கும் போது நாங்க நிறைய பிளான் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, நிறைய சந்தோஷமா இருப்போம். அடடா நமக்கு லீவ் வருது அப்படின்ற மாதிரி. ரைட், ஓகே, அதே அதே சந்தோஷத்தோட இன்னைக்கு நாங்க ஒரு நச்சந்தனையும் பார்த்துட்டு வரலாம். வாழ்க்கையில நமக்கு முன்னாடி 1000 பேர் 1000 பேசுவாங்க, ஓகேவா? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவர்களின் விமர்சனங்களை விட உண்மைதான உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னை எப்போதுமே உயர்த்தும். யாருக்காகவும் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீங்க. உங்களோட ஸ்பெஷலே நீங்க, நீங்களா இருக்கிறது தான். நாங்க வந்து வாழ்க்கையில ஒரு முயற்சியை செய்யும் போது, ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது 1000 பேர் 1000 விதமா சொல்லுவாங்க. ரைட், ஓகேவா? விமர்சனங்கள் எல்லாத்தையும் நாங்க காதல் எடுத்துக்கொண்டா நாங்க முன்னேறி வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டே இருக்க முடியாது. எனவே விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய முயற்சிகளுக்கான படிக்கட்களாக எடுத்துக்கொண்டு வெற்றியை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கணும். பைடோக இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சரவாக பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-2725-0003 அதே போல 0312-2-7511 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போல 0760-4710-2626 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0760-4710-2626 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு அழைப்பினை மட்டும் ஏற்படுத்திடாதீங்க, மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, சரியா? அதே போல பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த முறையான பாடல் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்கணும்னு நினைக்கிறேன். தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் இளைய தளபதி விஜய் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல் தேவா திரைப்படத்துக்காக.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி.

0: please love me, my love.
1: வாழ்த்துக்களோடு விடிகள் நிகழ்ச்சி கேட்டுருக்குங்க. நீரமதிகளை 5 மணி கடந்து 15 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்குது. ஒரு சில பாடல்கள்லாம் எப்போ கேட்டாலும் அடடா இந்த பாடல் ரொம்ப இனிமையா இருக்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் நம்ம இப்போ கேட்டுட்டு வந்திருக்கோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோட குரல் ரொம்பவுமே அழகா பாடியிருப்பாரு இல்லையா. ஒரு சில பாடல்கள்லாம் நம்ம மனசுல வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஒன்று ஒரு பாடல் தான் இந்த பாடலும் கூட. நீரமதிகளை 5 மணி கடந்து 16 நிமிடமாக மீந்தவரை நிகழ்ச்சி ஓடிந்திருப்பதாக ஈராவூர்லேருந்து ரத்னராசா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் முதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கேஷாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சி ஓடிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்தலை கல்கேவத்திலிருந்து ஆனந்த் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பாராஸ்டின் சிவகுமார் வலிமை போலவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நம்மளுக்கு கொட்டுக்காத்தண்ணிலிருந்து நிக்லஸ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சின்னைய மகாதேவன் சுமோதரை வகத்தோடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஜெமீலா மும்தாஜ் பேகம் சாந்தினி அர்ஷினி கிரியல ராஜலட்சுமி உமாச்சந்திரன் பாதுகி சின்ன தம்பி பணவதி சரோஜினி நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் திரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுகி சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். துளசுவல பூமிகா சின்ன தம்பி நித்ய பிரபா ஸ்ரீதரன் சாரங்க பிரபா அபிஸ்வரன் ஈஷான பிரபா தனலட்சுமி ராஜலட்சுமி அழகசுந்தரம் ரமணி டிலுக்ஷன் உமாச்சந்திரன் நாகேந்திரன் சுக்கலிங்கம் முத்துக்குமார் அருள்மணி சின்னைய மகாதேவன் எம் எஸ் பெருமாள் விஜயகுமார் கௌசல்யா மற்றும் யட்டியாந்துட்டி சிவாஜி கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் யட்டியாந்துட்டி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. மனைவி சுந்தரி மகள் சுமதி தேவிகா விஜிதா மணிமாறன் கண்ணியம்மா சூட்டி கோபால் ரவிச்சந்திரன் கந்தசுவாமி இதே போல எட்டி சிவாஞ்சலசக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பலர் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிந்தனிந்த ஆசையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான மனைவி பத்மினி மகள் வசந்தி தினு தசன் ஆகியோருக்கும் பலர் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அரப்பான ஃபரீதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு கிணவர் அப்துல் ஜமால் மற்றும் கந்தளைக்கு உபயதின் சபிகா சத்தார் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மனந்திருக்கும் இந்த பொழுது அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக தொண்டைமான செல்வ செல்வி சுதன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி பாட தெரிவுகள் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு கிண்ணியா குறிஞ்சிருந்த அசூதீன் இணைந்திருக்கிறாங்களாம். நூர்ஜகான் அன்வர் ஜாரி ரிகாஸ் ரியாஸ் மற்றும் ஷக்கீலா ரேஷ்மியா ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் இன்றினால் அனைவருக்கும் மகிழ்வுடன் அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பதிலிருந்து ஆனந்தகுமார் வந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் உடவெறிய சங்கர் வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்று என்னுடைய அன்பு மனைவி ரெஜினா மேரியின் பிறந்த நாள். அவரை அம்மா லூர்து மேரி மாமி நவமணி கணவர் சங்கர் பிள்ளைகளான சிபி ரோஷன் ரோஹித் மற்றும் உறவுகள் யாவரும் சேர்ந்து நோய் நொடி இன்றி பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசனம் எஃப்எம் சார்பாக ரெஜினா மேரி அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதே போன்ற உறவுகளை நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-775-001 அதே போல 0312-775-111 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 0706-47-10-26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் கண்ட நாள் முதல் திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒழிக்கின்றது பாடல்.

இனிய காலை நேர வணக்கம் அன்பிற்கினிய அறிவிப்பாளினி சிவானி சகோதரி, நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்கட்டும், நித்தமும் உனது குரல் ஒலிக்கட்டும், புத்தகம் போல் உனது தொகுப்பினால் புத்துணர்வுகள் பொழுதெல்லாம் புலரட்டும். வாழ்த்துக்கள் இன்றைய நன்னாளில். பிறந்த நாள் திருமண நாள் அதே போல புதிதாக இல்லற பந்தங்களை இணைகின்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் உரித்தாகட்டும் என்று ஒரு அருமையான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அட்டாம்பிட்டிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறார். ரொம்ப நன்றி சிவச்சந்திரன். இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பீருவலையில் இருந்து ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா மணிமாறன். அப்புதலை வியாகரந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சியில் குடும்ப உறவுகளான கமலவேணி, டில்ருக்ஷன், யவிஷ்ணா, கவிராய் ஆகியோரும் நிகழ்ச்சியுடைந்து கொண்டு பாட விரும்பு கேட்டுக்கிறாங்க. கிண்ணியா மஃபூட் நகர்ந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மெட்டக்களப்பிலிருந்து கொக்குவில் சிவரஞ்சல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் திமுதரி கோவில் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சி கேட்டுட்டு முருகர் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹெட்டன்லிருந்து நவீன் வந்திருக்கிறாரு. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கம் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக செல்லசாமி பிரபாத் இருக்கிறாங்க. மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷினி, மகன் ஜனோக்ஷன் மற்றும் மஸ்கலிய உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பு கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் ஆஜிஷ் சிவானி சகோதரி, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக மஸ்கலியா பிரவுன்சிக்ல இருந்து மணி மோகன் வந்திருக்கிறாங்க. குடும்ப உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பு கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இழுத்தனிருந்து ராதா நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். டெல் தோட்டை ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இன்றைய நன்னாளில் நன்ன பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுச்சிதரன் திருக்கோவில்புரம் விநாயகபுரத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலப்பிடிந்த ஸ்ரீநீலா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாங்கலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியுடன் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரைட், ஓகே. இந்த நேரம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். எல்லா இடங்கள்லயுமே கடுமையான மழை இருக்கனால வேண்டி ரொம்ப கவனமா இருக்க, வாகனங்களை செலுத்தும் போது பாதுகாப்பாக வாகனங்களை செலுத்துங்க, அதே போல அனாவசியமா வெளியில போறது தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்றதையும் இந்த நேரத்துல நானும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 32 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அடுத்த ஒரு இனிமையான பாடல் வருகிறது. ஓ மை கடவுளே.